0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா 3 நாள், பராப வருடம் புரட்டாசி மாதம் 8 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

ஆற்று மணலில் தோண்டும் பள்ளத்தின் அளவிற்கு ஏற்ப நீர் ஊறும். அதுபோல மனிதர்களுக்கு அவர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். குறையன் 396 அதிகாரம் கல்வி.

ஆற்று மணலில் தோண்டும் பள்ளத்தின் அளவிற்கு ஏற்ப நீர் ஊறும். அதுபோல மனிதர்களுக்கு அவர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். குறையன் 396 அதிகாரம் கல்வி.

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெலிஞ்சலாக 6:10 எனத்தனம் நல்லவை கேட்க ஈத்துவும் இன்பும் வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வெளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:30 ஒரு சொல் கேள்வி. இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை பணிகள் குறித்து சத்தரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் கே பரமேஸ்வரி தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:50 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 கந்தி அஞ்சலி. 7:10 மதர் தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ. சக்கர நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமார் அவர்கள்.7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் ஸ்ரீ தென்குச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கசை. தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் நாதஸ்வரம். கோவிலூர் கேவி பழனிவேல் அவர்கள் தவில். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 இலக்கியம் பேசுவோம் சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயில்

விளையாட்டுத்துறை தா செந்தில்குமார் அவர்கள். பன்னிரண்டு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசைமேடை ஷேக் சின்ன மௌலானா அவர்களின் நாதசுரம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி தேன்குடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை கவிஞர் ரேவா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதை அரங்கம். ஒன்று 1:45 மாநில செய்திகள், 1:50 பாரதியார் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:35 சேந்திரிசை பாடற் பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 குரல் அமுதம் 396 தொடங்கும், 5:30 மதுர தென்றல், 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுர தென்றல், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பன்னி செய்தி. ஏழு 7:30 மண்ணும் மணியும் கால்நடைகள் ஏற்படும் நோய் மேலாண்மை குறித்து கால்நடை மருத்துவர் ஆர் திவ்யதர்ஷினி தரும் தகவல், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி இக்கால இயற்பியல் உரை வழங்குகிறார் விருதுநகர் செந்திக்குமர நாடார் கல்லூரி இயற்பியல் உதவி பேராசிரியர் முனைவர் என் பித்திவிக்குமரன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சூடர், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக். விட்வான் காளிபிரசாத் பாபு, முருகரம் லாவலியா விஜாகம், விதல் குமார் ராஜ் புரா பாக்குராஜ். பத்து 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரி.
1: உள்ள கொண்டு வந்தால்

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா

0: கற்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
5: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
6: ஆமாங்க.
7: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
8: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
7: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதுதானே.
8: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
7: குறை சொல்லலம்மா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
8: அக்கறையுடன்
7: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
9: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: देंगे, शब्दों में नहीं देंगे। हमारे आचरण से लोगों को पता चले कि राजनीति में सत्ता कितनी ही क्यों न बड़ी हो जाए, लेकिन हमारा मार्ग सेवा का ही रहेगा। हम कभी भी सेवा के मार्ग से नहीं विचलित होंगे। कितने ही ऊंचे शिखर पर पहुंचेंगे, लेकिन सेवा परमो धर्म इस भाव को लेकर आगे बढ़ेंगे।
1: Union Minister for Health and Family Welfare J.P. Nadda will commemorate 8 years of Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana and 5 years of the Ayushman Bharat Digital Mission at Arogya Manthan 2026 in New Delhi today. The program will feature a series of thematic deliberations focusing on key aspects of health assurance and digital health. The fourth edition of the UP International Trade Show, UPITS, will begin today at the India Expo Center and Mart in Greater Noida, Uttar Pradesh. Union Home Minister Amit Shah and Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath will inaugurate the five-day event. Themed Ultimate Sourcing begins here. The exhibition will continue till September 29th, connecting the state's entrepreneurs, manufacturers and exporters directly with the global market. Briefing the media, Uttar Pradesh MSME Minister Bhupendra Chaudhary highlighted the objective of establishing Uttar Pradesh as a global sourcing hub. He said the state is home to over 96 lakh MSME units and stated that UPITS will provide them with new opportunities for market expansion, investment, exports and employment. Defence Research and Development Organisation, DRDO, has signed the first high-value deep tech project agreement with a startup named Zero MK India Private Limited towards collaborative effort for indigenous development of a 20 MK dilution refrigerator for quantum applications. It is the first high-value agreement under the 500 crore rupees corpus earlier approved by Defence Minister Rajnath Singh for deep tech and cutting-edge projects. External Affairs Minister Dr. S. Jayashankar held a meeting with Prime Minister of Antigua and Barbuda, Gaston Brown, on the sidelines of UNGA in New York. In a social media post, Dr. Jayashankar said the development partnership, capacity building and climate change cooperation are going forward. He also expressed India's strong commitment to the success of Commonwealth Heads of Government meeting. India has reaffirmed its clear and consistent support for the two-state solution to resolve Israel-Palestine conflict. Secretary of State C.B. George attended the high-level ministerial meeting of the Global Alliance for the Implementation of the Two-State Solution in New York on the margins of UNGA yesterday. In a statement, External Affairs Ministry said that India's approach combines political commitment with practical support. And in the Asian Games 2026, Indian runners have clinched silver in the mixed 4 into 400 meter relay race at Nagoya. Before that, Seema Kumari won bronze in the 10,000 meter race after finishing at third spot in 32.50 minutes. The achievement marks India's first medal in the women's 10,000 meter event at the Asian Games in 16 years. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
3: இனித்தானும் நல்லவை கேட்க ஈத்துவக்கும் இன்பம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
4: தேந்தமிழ் சொல்லெடுத்து செந்தமிழ் பாப்புனையும் ஒரு அருந்தமிழ் புலவரவர் வளமையும் புலமையும் எதிரெதிர் கோணங்களில் நின்று வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கும் காலம் அது. தன்னை வாட்டும் வறுமை நோய் களைய ஒரு புறவலனை நாடி வருகின்றார் அப்புலவர். காடும் மேடும் கடந்து பல நாட்கள் நீண்ட பயணம் செய்து மன்னனின் அரண்மனைக்கு வருகின்றார். முன்றிலில் காவலுக்கு நின்றவர்கள் மன்னன் தன் பரிவாரங்களோடு வேட்டைக்கு சென்றிருக்கிறான், திரும்பி வர பல நாட்களாகும் என்று கூற மன்னன் பொன்னும் பொருளும் தந்து தன் துயர் களைவான் என்ற நம்பிக்கையோடு வந்த புலவர் செய்வதறியாது தேய்த்து நிற்கின்றார். அங்கே சின்னஞ்சிறு பாலகன் ஒருவன் சிறுநீரை உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். சிறுவனாக இருந்தாலும் முகத்திலே ஒரு ராஜக்களையும் கம்பீரமும். பொன்னால் செய்த அழகிய சிறுநீரை வைத்து விளையாடி கொண்டிருந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஏமாற்றத்தால் வாடிய புலவரின் வாடிய முகம் சிறுவனுக்கு சொன்ன செய்தி என்னவோ. கனிந்த பார்வையோடு அழகிய முகத்தில் புன்னகை தவழ தன் கையில் இருந்த அந்த பொன் தேரை புலவரிடம் காட்டுகிறான். ஐயா, இது உங்களுக்குத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கூறுகின்றான்.

0: புலவர்க்கு மட்டுமல்லாமல் அங்கே நின்று இருந்தவர்களுக்கும் கூட சிறுவனின் அச்செயல் கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும். புலவர் புல்லரித்து போனார். உள்ளத்தில் பேரானந்தம். பால்மணம் மாறா அப்பாலகனை அள்ளி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொரிகின்றார் புலவர். தன் வறுமை நோய் நீங்க பொற்றேர் கிடைத்ததால் ஏற்பட்ட ஆனந்தம் அல்ல அது. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தந்தையின் குணம் இந்த தனையனுக்கும் சிறிய வயதிலே இருப்பதை அறிந்ததால் ஏற்பட்ட ஆனந்தம்தான் அது. வள்ளலின் மகனும் வள்ளன்மை உடையவனே என்று எண்ணி பார்க்கின்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அல்லவா? ஈத்துவக்கம் இன்பம் பேரின்பம் அல்லவா? முல்லைக்கு தேறிந்த பாரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனும் பொன்னும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்து புலவர்களை காத்த புறவலர்கள் எல்லாம் பாடப்பெற்று காலம் காலமாக போற்றப்பட்டு வருவதற்கு காரணம் அவர்களது ஈகை பண்பல்லவா? தலைதனை கொடு போய் தம்பி கை கொடுத்து விலைதனை பெற்று நின் வறுமை நோய் களையை என்று குமணவள்ளல் தலையை கூட கொடுக்க துணிந்ததன் காரணம் ஈதலின் இன்பம் அறிந்ததனால் அன்றோ? கொடை என்பது மிக மிக உயரிய பண்பு. அது எல்லோரிடமும் வாய்ப்பதில்லை. அத்தகைய அருங்குணம் வாய்க்க பெற்றவர்கள் உண்மையிலே பேரருள் பெற்றவர்கள்தான். கொடுப்பதற்கு நிறைய செல்வம் தான் வேண்டும் என்பதில்லை. தன்னிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தாலே போதும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை மனமு வந்து கொடுப்பது பெரிய கொடைதான். அது அன்பான இனிய சொற்களாகவும் இருக்கலாம். அறியாமை இருளில் இருப்பவர்களின் அகவிரலை அகற்றி அறிவொளி ஏற்றிட நாம் கல்வியை வழங்குவது மிகச்சிறந்த ஈகையாகும். கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி செல்வம் அல்லவா? செய்வோமே. உதவிக்கு ஆளின்றி தனித்து வாழ்கின்ற முதியவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளால் ஏற்படும் இன்பம் பேரின்பம் அன்றோ? தேவையில்லாதது என்கின்ற பொருளை அவற்றை தேவைப்படுகின்றவர்களுக்கு மனதார கொடுத்து மகிழ்வோமே. கொடுக்கின்றவர்களுக்கு அது அற்பமாக தோன்றலாம். ஆனால் பெறுகின்றவர்களுக்கோ அது பெரிய பொருள். நம் தாய் திரு நாட்டின் அடிமை தலையை அறுத்தெறிந்த மாபெரும் தலைவர்களும் அவர்கள் வழிநடந்த தொண்டர்களும் ஈந்தது தங்களது உடல் பொருள் ஆவியை அல்லவா? எத்தனை எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள், மருத்துவ சாதனைகள் தங்களது அறிவையும் ஆற்றலையும் பொன்னான நேரத்தையும் ஈந்ததால் தானே காலமெல்லாம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். உயிர் காக்க இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் ஆகியவையெல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய கொடையுள்ளம் கொண்டிருக்க வேண்டும்! இத்தகைய ஈகை பண்பு கொண்டவர்களால், ஈத்துவக்கம் இன்பம் அறிந்தவர்களால் தான் மானுடம் வாழ்கின்றது, வளர்கின்றது. பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வேத வாக்கன்றோ?
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்க இருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தியில் நம்மை பரவசப்படுத்த வரும் முதல் பாடலாக இதோ

நேரம் 6:19. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்திமான் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கிறோம். எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் தருணத்தில் இன்னும் ஒரு வழி இருக்கிறது என்று உணர்த்துபவன் தான் இறைவன். நம் கைகளில் இல்லாததை அவன் கைகளில் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கையோடு நடந்து சென்றால் நிச்சயம் ஒரு நாள் விடியும். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

மாலை நிகழ்ச்சியில் கேட்கும் முன்பே கொடுக்க தெரிந்தவன், சொல்லும் முன்பே புரிந்து கொள்ள தெரிந்தவன், நாம் மறந்தாலும் நம்மை மறக்காதவன், உலகமே விலகினாலும் உள்ளத்தில் நம்பிக்கையாய் துணை நிற்பவன், அவனே நிறைவன். அடுத்த பாடலை கேட்டு எழுந்திருங்கள் நேர்களே.

நேரம் 6:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்திமலை நிகழ்ச்சி தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை தடுமாறும் போது வழியாக வருகிறான், கண்ணீர் பெருகும்போது துடைக்கும் கரமாகிறான், நம்பிக்கை குறையும் போது நெஞ்சில் ஒளியாகிறான், எதையும் கேட்காமல் நம்மை காக்க அந்த சக்தி பெயர்தான் இறைவன். பக்திமலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இதோ கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேர்களே.

0: நேரம் 6:35.
1: தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டி போசுகி காலனி தொழிலாளர் அலுவலகம் அருகில் சர்வே எண் 5:10 என்ற முகவரியில் காளான் வளர்ப்பு பற்றிய இலவச பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் 1 முதல் 10 நடைபெற உள்ளது. காலை 9:30 முதல் 5:30 வரை இந்த பயிற்சி நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0546251578, கைபேசி எண் 9442758363. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, தக்காளி சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்த அறிவிப்பு நடவு செய்த 7 கழித்து கார்போ பியூரான் குருணையை ஹெக்டேருக்கு 7 என்ற அளவில் இட்டு சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மீட்டைல் டெமட்டான் ஹெக்டேருக்கு 500 மருந்து தெளித்து இலை பேன் மற்றும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1 மேங்கோசாஃப்ட் மருந்து தெளிக்க வேண்டும். காய் தெளிப்பானை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1.5 கார்பரில் நனையும் தூளை தெளிக்க வேண்டும். பறக்கும் முதிர்ந்த வெள்ளை ஈக்களை பிடிக்க பயிரின் மேல் பகுதி அதாவது குடை வடிவ தழைக்கு சற்று மேலே மஞ்சள் ஒட்டும் அட்டைகளை வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்களை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தென்னை சாகுபடியாளர்களே, தென்னை மர பராமரிப்பு குறித்த அறிவிப்பு. தென்னை மரத்திற்கு வருடத்திற்கு 4 ஒருமுறை அல்லது 3 ஒருமுறை ஒரு மரத்திற்கு மக்கிய தொழு உரமாக

0: இருபது கிலோ அல்லது மண்புழு உரம் 5 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 1 முதல் 2 கிலோ, ஆலை அல்லது செங்கல் சூளை சாம்பல் அல்லது எரிந்த சாம்பல் 5 கிலோ, சிறிதாக நறுக்கப்பட்ட எருக்கு இலை 20 கிலோ, ராக் ஃபாஸ்பேட் 1 கிலோ, சுண்ணாம்பு 200 கிராம், கடல் உப்பு 100 கிராம். இவற்றை அடி உரமாக கொடுக்க வேண்டும். மரத்தின் தலைப்பகுதியில் மட்டைகளுக்கு இடையே தூளாக்கப்பட்ட வேப்பம் புண்ணாக்கு 1 முதல் 2 கிலோ கொடுக்க வேண்டும். சூடோமோனோஸ் 20 மில்லி மற்றும் மெட்டாரைசியம் 20 மில்லி கொடுக்க வேண்டும். மரத்தின் தண்டிலிருந்து சுமார் 4 முதல் 5 அடி தூரத்தில் அமைக்கப்பட்ட வட்டப்பாத்தியில் உள்ள மண்ணை சுரண்டி உரத்தை இட்டு சுரண்டிய மண்ணை மீண்டும் மேலே போட்டு மூடிவிட வேண்டும். உரமிட்ட பின் ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்வது நல்லது. புதிதாக நடவு செய்யப்பட்ட தென்னை முதல் பல ஆண்டுகள் இருக்கும் தென்னை மரம் வரை அனைத்து மரங்களுக்கும் அடி உரம் கொடுப்பது அவசியம். இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள், குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ் டி விரிடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நேரடி நெல் விதைப்பு முறை என்பது நாற்றங்கால் தயார் செய்து நடுவதற்கு பதிலாக நெல் விதைகளை நேரடியாக வயலில் விதைத்து சாகுபடி செய்யும் நவீன மற்றும் நீரை மிச்சப்படுத்தும் முறையாகும். முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு வயலை 2 முதல் 3 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். மண்ணில் தேவையான ஈரப்பதம் 60 முதல் 70% இருக்கும் போது உழவு செய்து வயலை சமன் செய்ய வேண்டும். ஒரு ஏக்கருக்கு சுமார் 30 கிலோ நெல் விதைகள் தேவைப்படும். நேரடி விதைப்பு கருவிகள் அல்லது டிராக்டர் கருவி மூலம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைகளை விதைக்கலாம். பாரம்பரிய நடவு முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் மற்றும் ஆள் பலம் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையால் மிச்சமாகும். மண்ணின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு அடுத்த பயிருக்கு செழிப்பான சூழல் அமைகின்றது. பயிரின் வேர்கள் ஆழமாக சென்று செடி நன்றாக வளர உதவுகின்றது. நேரடி நெல் விதைப்பு முறையில் களைகள் அதிகம் வளர வாய்ப்புள்ளது. விதைத்த சில நாட்களில் பரிந்துரைக்கப்பட்ட களை கொல்லிகளை பயன்படுத்துவது அவசியம். கோனோ வீடர் என்ற கருவியை பயன்படுத்தியும் களைகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டக சாலை பணிகள் குறித்து சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டக சாலை கணக்கர் மற்றும் மேலாளர் கே பரமேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நாங்கள் வந்து ரேஷன் கடை வந்து 20 கடை 8 கடை வந்து சர்வீஸ் வாங்கிட்டு நடத்துகிறோம். அதில் வந்து நென்சி நான் கண்ட்ரோல் தான் எங்களுக்கு பிஸ்னஸ் சேமோ, அதை வச்சு தான் ஸ்டோரே இயங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொகலிங்கபுரம் மில்க் கிருஷ்ணாபுரம்னு இருக்கு. அதில் வந்து இங்கே 1 நாள் அங்கே 1-3 நாள் சர்வீஸ் பாயிண்ட் சேவை மையம் மாதிரி வச்சுருக்கிறோம். கடை ஒன்று தான், ஆனால் வந்து பாயிண்ட் கடை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் தூரத்தில், அதனால அங்கே ஒரு சர்வீஸ் மையம் வச்சுருக்கிறோம். இங்கே 1 நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அங்கே, ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள்லாம் அங்கே வச்சு அப்படி மாத்திக்கிறோம். ரெண்டே நாளில் முடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் ஆள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மொதல் தேதிங்கிறப்ப கொஞ்சம் சிரமம் தான். இப்போ சனி ஞாயிறு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா 1 நாள் கொடுத்தாதான் அவங்க அந்த இதை முடிக்க முடியும். அந்த 2 நாள் நெருக்கெடுக்கணும், முடிக்கணும் முடிக்கணும்னா முடிக்க முடியாது. வண்டி கிடைக்காது. வாடகை வந்து சேல்ஸ்மேன் கொடுத்துருவாங்க. ஏற்றக்குழி இறக்கக்குழி வெயிட்டு சம்பளம் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. கடையிலேருந்து ஏற்றி இறக்கி அங்கேருந்து வீடு வீடாக போய் அந்த சேல்ஸ்மேன் வந்து விநியோகம் பண்ணுறாங்க. ரொம்ப முடியாதவங்ககிட்ட கைரேகையை வச்சு வாங்கிட்டு பொருள்களை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு நான் 98 ஜாயின் பண்ணேன். 98 இப்போ 2 தான் கணக்கர ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தேன். மேடம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கூடுதல் பொறுப்பெலாம் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சேல்ஸ்மேனாக தான்

0: அதாவது குடோன்ல இருந்து என்ன பொருள் வருதோ அதுதான். அவங்க ஒரு நாளைக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்று ஓலை போட்டுருவாங்க. ஆனால் என்ன என்னைக்கு நாள் வாங்கிக்கிடலாம், கொடுத்துருவாங்க. மாச கடைசியில இருந்து ஒன்னாம் தேதியில இருந்து 28-29 வரைக்கும் சேல் பண்ணிடுவாங்க. அடுத்த மாதம் சரக்கு அவங்க குடோன்ல இருந்து அட்வான்ஸ் மூமெண்ட் போட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு சேல்ஸ் பண்ண ஈஸியாக தான் தாய்மனா திட்டத்துக்கு. ஒரு கார்டுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா யூனிட் வாரிசா தான் கொடுப்பாங்க. 2 பேர்னா அந்த யூனிட்னா 16 கிலோ, 3 பெரியவர்களுக்குலாம் 20 கிலோ, 2 பெரியவர் ஒரு சிறியவர்னா 18 கிலோ, 4 பேருக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் 20 கிலோ தான். அது பிஹெச் என்பிஹெச்ன்னு இருக்கு, ஏஏ கார்டுன்னு இருக்கு. ஏஏ கார்டுனா 35 கிலோ, 20 கிலோனா அந்த 4 பேர் இருந்தால் அந்த என்பிஹெச் கார்டுன்னு இருக்கு. பிஹெச் கார்டுக்குன்னா நபருக்கு தக்கனா எக்ஸ்ட்ரா அரிசி போடுவாங்க, 5 பேர்னா 25 கிலோ அந்த மாதிரி. ஒரு நபர் கார்டுக்கு வந்து 12 கிலோ அரிசி, 1/2 கிலோ சீனி, 1 துவரம்பருப்பு, 1 ஆயில். அதே மாதிரி அந்த நபர்களுக்கு வந்து கவர்மெண்ட் உப்பு தேயிலையும் கொடுக்குறாங்க. இதில் வந்து புளுங்கலரிசி, பச்சை அரிசி எல்லாம், சீனி, பருப்பு, ஆயில், உப்பு, தேயிலை எல்லாமே, 4 நாள் பொருள்களும் என்ன தேவையோ அதுவும் வாங்கிக்கலாம். அது குறைஞ்சதான் நல்லா தான் இருக்கும். பொருள்கள்லாம் வாங்கிடலாம், மற்றதெல்லாம் ஒன்று தான்.
1: இதுவரை சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டக சாலை பணிகள் குறித்து சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் மற்றும் மேலாளர் கே பரமேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோதல்களுக்கு தீர்வுகாண ராஜதந்திர நடைமுறைகள் அவசியம் என்றாலும் அதையே நம்பியிருக்கக்கூடாது என்றும் ராணுவத்தை பலப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். ராணுவ பலம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திரத்தை இந்தியா பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எதிரான அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் முப்படைகளின் திறனையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தகுந்த முறையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் அஇஅதிமுகவும் தாவேக்க அரசு குறித்து உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினாா்.

0: சட்டப்பேரவை தேர்தல் முடிந்தவுடன் திமுகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அரசு அமைக்க முயன்றதாகவும் அதை எதிர்த்துதான் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கைத்தறி துணிகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய வடிவமைப்புகள் மற்றும் தரமான கைத்தறி துணி வகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கைத்தறி துணிகளை இருப்பு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். மாமண்டூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும், குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும், முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4.5 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தாரிஷ் அகமது, காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பரவதை தடுப்பதற்கும் நோயை ஆரம்ப நிலையில கண்டறிந்து தடுப்பதற்கும் அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 223,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 131 மையங்கள் டெங்கு ஆர்டிபிசிஆர் ஒர்க் நடைபெற்றிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு அதிக பாதிப்பு பதிவாகும் மாவட்டங்களில் அதி தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5,818 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினசரி காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 26,303 டொமஸ்டிக் பிரீட் செக்கர் பணியாளர்கள் வீடு வீடாக ஆய்வு, கொசு ஒழிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேவையான இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மருந்துகள், அபேட் மற்றும் புகை மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெங்கு டெஸ்டிங் இன்கிரீஸ் பண்றோம், அதனால எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்றோம். நெகட்டிவ் இருந்தாலும் எல்லா ஃபீவர் கேசஸும் பிரிசம்ப்டிவ் டெங்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தைப்புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காபேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் இன்று முதல் செயல்பட உள்ளது. துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் திருச்சி வந்த 2 பயணிகளிடமிருந்து 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம்

கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நீர்க்காகத்தை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட பிரபல சமூக வலைதள பதிவாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌஷிக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனா ஆயுக்காவா அமெரிக்காவின் எமிலி வெப்லே ஸ்மித் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும் 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமா குமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
3: இயற்கை சூழலில் ஐகேஎஸ் நம்மளுக்கு எவ்வாறு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஐகேஎஸ் அப்படின்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், அதாவது இந்தியர்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல என்னெல்லாம் இருந்திருக்கு, பண்டைய காலத்திலேருந்து ஆரம்பித்து அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் எவ்வாறு இருந்துச்சு, சுற்றுச்சூழலில் அறிவியல் எவ்வாறு பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு 5 வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஹாலிஸ்டிக், ஒருங்கிணைந்த, இண்டஜீனியஸ், உள்ளூர் சம்பந்தப்பட்ட, மல்டி டிசிப்ளினரி, பல்துறை சம்பந்தப்பட்ட, எக்ஸ்பீரியன்ஷியல், அனுபவம் வாய்ந்த, சப்ஸ்டான்ஷியல், நிலைத்தன்மை மிக்க சுற்றுச்சூழலை நம்மளுக்கு உருவாக்கணும் அப்படின்னா, ஒருங்கிணைந்த, பல்துறை சார்ந்த, அனுபவம் சார்ந்த, உள்ளூர் நிலைத்தன்மை மிக்க சுற்றுச்சூழல் நம்மளுக்கு உதவி செய்யும்னு சொல்றாங்க. அது என்ன ஹாலிஸ்டிக் ஹெல்த், ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி அப்படின்னா என்ன? உடலும் மனமும் ஆன்மாவும் இவையெல்லாம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி. மனிதன் தானா வளர்ந்துட முடியாது, சுற்றுச்சூழலும் உதவி செஞ்சா மட்டும்தான் உடல் மனம் ஆன்மா இவையெல்லாம் சேர்ந்து வளர்ந்தாதான் ஹாலிஸ்டிக் ஹெல்த்னு சொல்றாங்க, ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சின்னு சொல்றாங்க. இண்டிஜினியஸ் அப்படின்னா உள்ளூர் சம்பந்தப்பட்ட, அதாவது நம்ம தாய்மண் சார்ந்த அறிவுகளை வளர்க்கணும். எங்க எல்லாமே நம்ம வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயா தெரிஞ்சுக்கிறோம், உள்ளூர்ல எந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கலையா, இருந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டியது நம்மளோட கடமையாகுங்க. மல்டி டிசிப்ளினரி, பல்துறை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க. குழந்தைகளை ஒரே ஒரு துறையில சிறந்து விளங்குற மாதிரி வச்சுக்க கூடாது, எல்லா துறைகள்லையும் சிறந்து விளங்குற மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு துறையில சிறந்து விளங்குனா மற்ற துறைகளை தெரியாம போயிடக்கூடாது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், அறிவியல் சம்பந்தப்பட்ட

0: விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், வாழ்வியல் நெறிமுறைகளையும் தெரிஞ்சுக்கணுங்க. இது தாங்க மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அனுபவம் வாய்ந்த அடிப்படையில் உருவான கல்வியை உருவாக்கி கொடுக்கணுங்க. அப்போ உணவு, உடை, இருப்பிடம் இவை எல்லாத்தையும் சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது அனுபவம் வாய்ந்த மூத்தோர்கள் சொல்ல கேட்கணும். மூத்தோர் சொல் கேளீர் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல இருக்கும். மூத்தோர் சொல் கேளீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தீ சுடும் அப்படிங்கிறத தொட்டு பார்த்து உணர்ந்து அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் சொல்றப்ப அதை தொடாமையே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தீ சுடும் அப்படிங்கிற அறிவை எடுத்துக்கலாம். இது ஒரு கேப்சூல் மாதிரிங்க, மருந்து குப்பி மாதிரி. இவங்களோட அறிவு 100 மல்லிகைப்பூவை ஒரு முளத்துல கட்டிட முடியும், 100 விஷயங்களை ஒரு சின்ன மருந்து குப்பி சொல்லிடும். ஒரு சின்ன மருந்து குப்பி அதிகமான விஷயங்களை நம்ம புகுத்தி சொல்றது தாங்க மூத்தோர் சொல். அதனால மூத்தோர் சொல்ல கேட்கணுங்க. இது தாங்க எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அடுத்து சப்ஸ்டான்சியல், நிலைத்தன்மை இருக்கணும். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலைத்தன்மை இருக்கிறத ஐகேஎஸ் வலியுறுத்துதுங்க. ஐகேஎஸ் சொல்ற இந்த 5 விஷயங்களை ஒருங்கிணைந்த ஹாலிஸ்டிக், உள்ளூர், இண்டிஜீனியஸ், மல்டி டிசிப்ளினரி பல்துறை, எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவம் சார்ந்த, சப்ஸ்டான்சியல் லேர்னிங் நிலைத்தன்மை மிக்க, இவை எல்லாத்தையும் குழந்தைகள் கிட்ட முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. பிறகு மாணவர்கள் கிட்ட கொண்டு போகணும். பிறகு சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு போகணும். அப்புறம் நாடு சார்ந்து சொல்லணும். இவை அனைத்தையும் தமிழன் தன்னோட மரபிலேயே சொல்லி கொடுத்து வாழ்ந்தான். அதனால தான் தமிழர்களோட மரபு அளப்பரியது. தமிழர்களோட அறிவியலை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும். தமிழர்களோட மரபு வெறும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, அது அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கு. இவை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல இருக்கோம். அதை கற்றுக் கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

புதும்புது காலை புலரும் வேளை இது. வாழ்க்கை வாழத்தக்கது என்பதை நம்பினால் அந்த நம்பிக்கை அதை உண்மையாக்க உதவும். வாழ்க்கை வாழத்தக்கது என்பதை நம்பினால் அந்த நம்பிக்கை அதை உண்மையாக்க உதவும் என்கிறார் வில்லியம் ஜேம்ஸ். நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

குட்டிச்சத்தியாகிரகம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு படையிலிருந்து விலகிக்கொண்டு விடுவது என்று தீர்மானித்தோம். சத்தியாகிரகத்தினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை குறித்து எல்லோருக்கும் நான் எடுத்து கூறினேன். ஆயினும் மிக பெரும் பகுதியினர் தீர்மானத்தை ஆதரித்தார்கள். இதுவரையில் நியமிக்கப்பட்டிருக்கும் கார்புரல்களை நீக்காவிடில் தங்கள் சொந்த கார்புரல்களை தேர்ந்தெடுத்து கொள்ள படையினருக்கு சந்தர்ப்பம் அளிக்காத போனால் இதைச் சேர்ந்தவர்கள் மேற்கொண்டும் கவாத்துகளுக்கும் வார கடைசி முகாம்களுக்கும் போகாமல் இருக்கவே நேரும் என்று தீர்மானம் கூறியது. பிறகு நான் தலைமை அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதினேன். என் யோசனையை நிராகரித்து அவர் எழுதியது எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்கிவிட்டது என்பதை அதில் கூறினேன். அதிகாரம் செலுத்த வேண்டுமென்னும் ஆசை எதுவும் எனக்கில்லை என்றும் சேவை செய்ய வேண்டுமென்றே நான் மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அவருக்கு உறுதி கூறினேன். என் யோசனையைப் போல் முன்னால் நடந்தது ஒன்றையும் அவருக்கு எடுத்து காட்டினேன். போயர் யுத்தத்தின் போது தென்னாப்பிரிக்க இந்திய வைத்தியப்படையில் உத்தியோகஸ்தானம் எதையும் நான் வகிக்காதிருந்தாலும் கர்னல் கால்வேக்கும் படைக்கும் எந்தவிதமான தகராறுமே இருந்தது இல்லை என்றும் படையினரின் கருத்தை தெரிந்து கொள்வதற்காக என்னை கலந்தாலோசிக்காமல் அக்கர்னல் எதுவுமே செய்ததில்லை என்றும் குறிப்பிட்டேன். முந்தைய நாள் மாலையில் நாங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தின் பிரதி ஒன்றையும் அக்கடிதத்தோடு அனுப்பினேன். அந்த அதிகாரியின் விஷயத்தில் இக்கடிதம் எந்த நல்ல பலனையும் உண்டாக்கவில்லை. கூட்டம் போட்டதும் தீர்மானம் செய்ததும் கட்டுத்திட்டங்களை மீறிய பெருங்குற்றங்கள் என்று அவர் கருதினார். அதன் பேரில் இந்திய மந்திரிக்கு ஒரு கடிதம் எழுதினேன். எல்லா விவரங்களையும் அவருக்கு தெரிவித்ததோடு தீர்மானத்தின் பிரதி ஒன்றையும் அனுப்பினேன். அவர் எனக்கு எழுதிய பதிலில் தென்னாப்பிரிக்காவில் நிலைமை வேறு என்று விளக்கியிருந்தார். விதிகளின்படி படைப்பிரிவு தலைவர்கள் தலைமை அதிகாரிகளினாலேயே நியமிக்கப்படுகின்றனர் என்பதை என் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆனால் இப்பிரிவு தலைவர்களை இனி நியமிக்கும் போது தலைமை அதிகாரி என் சிபாரிசை கவனிப்பார் என்றும் எனக்கு உறுதி கூறினார். இதற்கு பிறகு எங்களுக்கிடையே கடித போக்குவரத்து ஏராளமாக நடந்தது. ஆனால் கசப்பான இந்த கதையை நீட்டிக்கொண்டு போக நான் விரும்பவில்லை. இந்தியாவில் தினந்தோறும் நான் அடைந்து வரும் அனுபவத்தை ஒத்ததாகவே அங்கே எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் இருந்தது என்று சொல்லுவதே போதும். மிரட்டல்களினாலும் சாதுரியத்தினாலும் தலைமை அதிகாரி எங்கள் படையைச் சேர்ந்தவர்களிடையே பிளவை உண்டாக்கிவிட்டார். தீர்மானத்திற்கு சாதகமாக ஓட்டு செய்திருந்தவர்களில் சிலர் தலைமை அதிகாரியின் மிரட்டல்களுக்கு அல்லது வற்புறுத்தல்களுக்கு உடன்பட்டு போய் தங்கள் வாக்குறுதியையே மீறிவிட்டனர். அந்த சமயத்தில்

எதிர்பாராத விதமாக காயமடைந்த சிப்பாய்கள் ஏராளமாக நெட்லி வைத்தியசாலைக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு பணிவிடை செய்ய எங்கள் படையின் சேவை கோரப்பட்டது. தலைமை அதிகாரியின் வற்புறுத்தலுக்கு உடன்பட்டவர்கள் நெட்லிக்கு சென்றார்கள். மற்றவர்கள் போக மறுத்துவிட்டனர். அப்பொழுது நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். என்றாலும் அப்படையைச் சேர்ந்தவர்களுடன் கடித தொடர்பு வைத்து கொண்டிருந்தேன். உதவி இந்திய மந்திரி ஸ்ரீ ராபர்ட்ஸ் அந்த நாட்களில் பலமுறை என்னை பார்க்க வந்து எனக்கு கௌரவம் அளித்தார். மற்றவர்களையும் சேவை செய்ய போகுமாறு நான் தூண்ட வேண்டும் என்று வற்புறுத்தினார்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: நேரம் காலை 7:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய காலை வணக்கம் நேயர்களே. இனி கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் பாடல். அமர்க்கலம் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் ஷாலினி குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தென்றல். மீண்டும் மதுரத்தென்றல் காலை 7:35 கேட்கலாம் நேயர்களே. இனி வருவது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் மதுரை ஆகாஷ்வாணி வானொலியோடு.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வை சிறப்பிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத்நகர் வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த இளைஞர்கள் வாகனத்தில் செல்வதோடு மட்டுமல்லாமல் வழிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் தூய்மைப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதுகுறித்த அனுபவங்களையும் பிரதமர் கேட்டறியவுள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பொது விவகார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தற்போது 20 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளது என்று கூறினார். இதனால் உலகளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செமிகண்டக்டர் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தொழில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் தனியார் துறை மூலம் ராக்கெட்டை செலுத்திய 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் பெருமிதத்துடன் தெரிவித்தாா்.

0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் அப்துலேட்டியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஐமன் ஹஸ்வதியை சந்தித்து இம்மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆன்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கேஸ்டன் பிரவுனியை சந்தித்து பருவநிலை மாற்றத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எட் மெலிபாண்டை சந்தித்து உணவு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிர் தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பி பகுதியில் மக்கும் நெகிழி பொருட்களின் உற்பத்தியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015 சுமார் $10 பில்லியன் இருந்த நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது $195 பில்லியன் அதிகரித்துள்ளது என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்து நடைபெற்ற அமர்வில் அவர் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாய்சேய் நலன், முதியோர் பராமரிப்பு போன்றவற்றுக்கு இந்தியாவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசின் சார்பில் ₹2,500 இடுபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று வறட்சி நிலவரம் குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவிக்காக காத்திராமல் மாநில அரசே இதை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த உதவித்தொகையால் மாநில அரசுக்கு ₹1,250 கோடி கூடுதல் செலவாகும் என்றும் இதன் மூலம் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும் வறட்சியை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு பரமேஸ்வரா கேட்டுக்கொண்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பீகார் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாளந்தா மாவட்டத்தில் இயற்கை சுற்றுலா மூலம் பொதுமக்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புதிய அனுபவத்தை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்து சென்று விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்தம் 5 முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம். மேலும் புலி சஃபாரியும் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலிகளை மிக அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் வனத்துறை ஏற்படுத்தி தருகிறது. மேலும் சிறுத்தை சஃபாரி பகுதியிலும் இந்திய சிறுத்தைகளை நாம் காண முடிகிறது. அதே போல கரடிகளின் நடமாட்டத்தையும் நாம் காணலாம். தாவர உண்ணி சஃபாரியில் மான் வகைகள், நீலக்கான், காட்டு

0: பன்றிகள் இங்கே உள்ளன. இது போன்ற வனவிலங்கு பயணங்களை பார்த்து முடித்துவிட்டு அதன் அருகில் உள்ள கண்ணாடி பாலம் மற்றும் தொங்கு பாலம் ஆகியவற்றையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர்.
1: ராஜ்கீர் மலைப்பகுதியிலிருந்து எஸ் கண்ணன்.
2: உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே உள்ள ஃபதேபாத் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு சோட்டாலால் வர்மா நொய்டாவில் நேற்று காலமானார். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 49 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு தலைநகர் காங்கோவை நோக்கி டாங்கனிகா ஏரியில் 100 பயணிகளுடன் சரக்குகளும் அந்த படகில் ஏற்றிச் செல்லப்பட்டது. டாங்கனிகா ஏரியானது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகவும் பைக்கால் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது ஆழமான ஏரியாகவும் உள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தியா சிட்டாலே மனுஷா இணை இன்று ஹாங்காங்கின் ஓங் சுன் டூ ஹோய் கிம் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்ள உள்ளது. இப்போட்டி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. மகளிர் கபடி அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தையும் ஆடவர் பிரிவில் இந்தியா தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை பங்கேற்கிறது. மகளிர் குண்டெறிதல் இறுதிப் போட்டியில் மன்பிரீத் கவுர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள். இனிப்பான பொருளாலதான் சர்க்கரை வருது அப்படின்னு நினைக்கிறோம்.
3: இல்ல, இனிப்புங்கிறதுமே அதாவது சர்க்கரை இருக்கிறவங்க கண்டிப்பா இனிப்பு சாப்பிடக்கூடாது. சர்க்கரை இதுவரைக்கும் வரவே இல்லை, ஆனால் இனிப்பு நான் குறைக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா அளவா சாப்பிடறதுதான் நல்லது. எதுவுமே அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எதுவுமே அளவோட சாப்பிடுவதுதான் மிக மிக நல்லது. நம்மளுக்கு எதுவுமே ஒரு அளவுக்கு அதிகமா போகும்போது நம்மளுக்கு எல்லா அளவுலயுமே பிரச்சனை தான். சோ சர்க்கரை இல்லையங்கிறதுக்காக நம்ம இனிப்புகள் நிறைய சாப்பிடுவதும் அவ்வளவு சேஃப் கிடையாது. ஏன்னா அதுவுமே உங்களுக்கு கேலரிஸ் தான், உள்ள சக்தி தான், உள்ள போய் அது போய் உள்ள போய் வந்து உடம்பு வெயிட்டை போட வைக்கும். சோ அதோட கூட சேர்ந்து நம்ம எடுக்கிற எண்ணெய்கள் அந்த எண்ணெய் பழங்கள்லாம் போட்டோம்னா இன்னும் ஒபிசிட்டி லெவலில் நமக்கு கூட்ட ஆரம்பிச்சிடும், எல்லா கல்லீரலில் போய் கொழுப்பு படி ஆரம்பிக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி வரும். ஸோ அதனால எதுனாலும் அளவாக ஆரோக்கியமான உணவை கடைபிடிப்பது தான் நல்லது.
2: சில பேர் சடனா ஃபுட்டை குறைச்சிடறாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க, அது தேவையில்லை. அளவான சரிவிகித உணவு,
3: கரெக்ட் பேலன்ஸ்டு டயட் அதான் சொல்லுவோம். பேலன்ஸ் டயட்னா புரோட்டீன் இவ்வளவு இருக்கணும், கார்போஹைட்ரேட் இவ்வளவு இருக்கணும், ஃபேட் இவ்வளவு இருக்கணும், கணக்கு இருக்கு. அதுக்கு பிரகாரம் மெயின்டைன் பிளஸ் நார்ச்சத்து மிக்க உணவுகள் மிக மிக முக்கியம். அது கண்டிப்பா 30 கிராம் பெர் டே நம்ம எடுத்தாங்கணும். அது மெயினா வந்து காய்கறிகள் கீரைகள் அதெல்லாம்.
2: சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்கள் பாதிக்கிறது, காலில் புண்ணு வர்றது, சில நேரம் அதை எடுக்க வேண்டிய ஸ்டேஜ், இப்படி ஒன்னொன்னா அவங்க வந்துட்டே இருக்காங்க. சர்க்கரை நோயாளிகள் ஏன் அந்த நிலைமைக்கு போறாங்க? சின்ன காயம் எப்படி வந்து புண்ணாக மாறுது?
3: இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு இந்த கால் பாதிப்பு. இதனால வந்து நோயாளி

மட்டும் இல்ல, நோயாளி கஷ்டப்படுவாரு, அதோட குடும்பத்தினர் எல்லாருமே சேர்ந்து அதுக்குரிய செலவினங்கள் பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ஆஃப் இதுமே ட்ரீட்மெண்ட் அஃபோர்டபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும், எல்லாராலும் இது முடியாது. சோ அந்த அளவுக்கு ஹெவியா போயிட்டு இருக்கும். அதோட சேர்ந்து நமக்கு உறுப்புகள் ஈவன் கால் விரல்கள் அப்படி போக போக ரொம்ப அதிகமா போகும், கால்களை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சோ இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா மூணு முக்கியமான காரணங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரையை நம்ம சரியான முறையில் கட்டுப்படுத்தாதனால கால் நரம்புகள் எல்லாம் பாதிப்பாகும், இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். சோ இந்த கால் நரம்புகள் பாதிப்பாகறதுனால என்ன பிரச்சனை வரும்னா மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல என்ன ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, எரிச்சல் ஒரு மாதிரி சுரியன் குத்துற மாதிரி இருக்கு சார், ஏதோ ஒன்று கயிறு காலில் கட்டின மாதிரி இருக்கு, பாதங்களை ஏதோ ஒட்டிட்டு இருக்க

0: கம்ப்ளீட்டா இல்லாம போயிரும். இதுதான் மோசமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வரும்போது இதோட வந்து மக்கள் வந்து ஒரு கால் பாதுகாப்பு இல்லாம வெறுங்காலோட நடக்கிறது, மொட்டை மாடியில போய் துணி காய்ப்பறது, வெறுங்காலோட போய் போறது, இங்க வெயில் காலங்கள்ல வெறுங்காலோட நடப்பது, வயல்கள்ல நடப்பது, அந்த மாதிரி போகும்போது உணர்ச்சி இல்லாதனால அவங்களுக்கு வந்து மரத்து போனதுனால இது கல் குத்துனாலோ என்னமோ அல்லது ஹீட் பட்டாலோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து தோல்லாம் வந்து உடனே கொப்பளிச்சிரும், அல்லது குத்தும் போது நமக்கு தெரியாம அது உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். சோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது கூட சேர்ந்து ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் வருது, தொற்று நோய்கள். நமக்கு தெரியும் சக்கரை நோய் என்பது வந்து அந்த தொற்று நோய் வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணி. ஏன்னா சக்கரை நோயில வந்து எதிர்ப்பு சக்தி எல்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். எதிர்ப்பு தொற்று நோயை வந்து வந்துச்சுன்னா அதை வந்து நெகட்டிவ் விடக்கூடிய அந்த எதிர்ப்பு எதிர்ப்பு சக்திகள் உடம்புலயே வந்து வர்றது எல்லாமே நமக்கு சக்கரை நோய்க்காரங்களுக்கு எஃபிஷியன்டா இருக்காது. சோ அதனால ஆட்டோமேட்டிக் ஈஸியா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இதுல என்ன ஆகும், மக்கள் அப்படி வெறுங்காலோட அங்கிட்டு நடக்கிறது, தண்ணி படுவது, மழைக்காலங்களில் வெறும் சேத்துல கால் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கிருமிகள் உள்ள போனோட அந்த அந்த சின்ன சாதாரண புண்ணு பெருசாக பூதகரமா ஆரம்பிச்சிடும். அடுத்து மூணாவது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சக்கரை நோய் வந்து ரத்த குழாயும் போய் பாதிக்கும். நான் முதலே சொன்னேன் எல்லா ரத்த குழாயும் பாதிக்கிறதுனால காலுக்கு போற ரத்த குழாயும் போய் தொட ஆரம்பிச்சிடும். தொடறதுனால கால ரத்த ஓட்டங்கள் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். சோ எந்த ஒரு புண்ணுனாலும் நல்லபடியா ஆறணும்னா ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா தான் வேகமா ஆறும். சோ அப்படி இது வந்து நம்ம சக்கரை நோய் ரத்த குழாயும் சுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்த ஓட்டங்கள் கம்மியாகும் போது அதுவும் வந்து இந்த சக்கரை நோய்னால ஏற்பட்ட புண்ணை பெருசா பார்க்கிறோம். சோ அதுலதான் வந்து விரல் வந்து கருக்க ஆரம்பிச்சிடும். அந்த விரல் கருக்கு பக்கத்துல உள்ள விரல் கருக்காயிரும், வேகமா பரவ ஆரம்பிச்சிடும், மேல ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி போகும்போது நமக்கு விரல்களையோ ஈவன் கால்களையோ எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம்.
1: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள்.
2: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: வதந்தி வேகமா பரவறதுக்கு என்ன காரணம்? ஒன்னுக்கு ரெண்டா மிகைப்படுத்தி சொல்ற மனுஷ சுபாவம் ஒரு காரணம், சொல்றத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னாரு வள்ளுவர். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது, அறிவு வேலை செய்யணும், அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான், அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்தது, ரொம்ப பிரியமாக வளர்த்தான், அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன், வேறு மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லி தான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமாக வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான், சாப்பிட கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். ஏண்டா அப்படி உட்காந்துருக்குறே அப்படின்னு கேட்டான். கந்தர்வசேனை செத்துட்டதா சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டான் இவன். கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டான் இவன். இவன் இப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். துக்கம் அதிகமாகிட்டது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும் சரி, கந்தர்வசேனங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்கு அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காற்று வாக்கில் பரவ ஆரம்பிச்சிது ஊர் பூரா. ஊரில் உள்ளவங்கள்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் நகரம் பூராவும் துக்கத்தில் ஆழ்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் மொட்டத்தலை, கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சில பேரை கூப்பிட்டு விசாரித்தார். என்ன விஷயம் அப்படின்னு? கந்தர்வசேனன் செத்துட்டார், அதனால தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம்ல, கந்தர்வசேனன்னு சொல்கிறீங்களே யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல? விசாரிக்கல. மக்கள் துயரத்தில் நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டு ஆரம்பிச்சிட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவர் என்ன பண்ணார்? அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வர்றார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க. என்னங்க இது, என்ன விஷயம், உங்கள் துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோட, கந்தர்வசேனன் செத்துட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதனால் நானும் அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வசேனன் யார், உங்கள் அப்பாவா அண்ணனா எதுக்காக தலையை மொட்டை அடிச்சு?

0: அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாம், அதுவும் சரிதானே, நாம் என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார், யாருங்க இது கந்தர்வசேனங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் ஜனங்களை கூப்பிட்டு விசாரித்தார். ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டே கடைசியாக அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க. என்னோடய கழுதேன் அவன். ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பித்தா கதை இப்படி தான் போய் முடியும். இந்த காலத்துலலாம் சில பேர் சொல்கிற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினப்போம், ஆனால் அதுலேயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில் வந்தோம் சார், 1 சொட்டு தண்ணி கூட எங்கள் யார் மேலேயும் படலை சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில் வந்திருக்கிறாங்க, 1 சொட்டு தண்ணி கூட மேலே படலையாம், பெருமையாக சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்கிறார், ஏன்னா அப்போ மழையே பெய்யலை சார் அப்படின்னார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, இனிய உற்சாகமான காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் மதுரை தென்றல். நம்மளால நேற்றைய சரி செய்ய முடியாது, ஆனால் சிறந்த நாளையை உருவாக்க முடியும். நேற்றைய அனுபவமும் இன்றைய செயலும் சேர்ந்தது தான் நாளைய வெற்றி. சரி நேயர்களே, இப்போ கேட்கலாமா மதுரை தென்றல பாட்டு பாடல்கள்? முதல் பாடலாக வருகிறது உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா இசையில், ஹரிஹரன் குரலில் பாடல் இதோ நேயர்களே.

நேரம் காலை 7:43. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடலாக லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பரணி இசையில் ஹரிஹரன் குரலில் பாடல் இதோ நேயர்களே.

நேரம் காலை 7:48. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். என்ன நேயர்களை, ஒரே வெண்ணிலவு பாடல்களாக வருதுன்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு நமக்கு பௌர்ணம் இல்லையா, அதனால் இன்றைக்கே நாம் அதை வரவேற்றலாம் அப்படின்னு தான் பாடல்களும் அப்படியே வருது. அந்த வகையில் அடுத்து வரப்போகிற பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து சிற்பி இசையில் ஹரிஹரன் பெஃபி மணி குரல்களில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பரணி இசையில் ஹரிஹரன் சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் கேட்கலாம் நேர்களே. பாடல் ஒலிக்கும் நேரம் காலை 7:54. பாடல் இதோ உங்களுக்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரும் பாடல் ரமணா திரைப்படத்திலிருந்து. சாதனா சர்க்கம் குரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்களின் நினைவிற்கு, வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
4: நேரம் காலை 8:12. மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருகிறது சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த அரை மணி நேரமும் ஒலிக்க வருகிறது இனிமையான பாடல்களோடு மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து TS முரளிதரன் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா, KS சித்ரா குரல்களில் பாடல் இதோ நேயர்களே.

0: ஒலித்த பாடல் பாபா திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரீனா பரத்வாஜ் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் காலை 8:43. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 kHz நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் அல்லி அர்ஜுனா திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.
1: Shingle ling la la, shingle ling la la.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிங் திரைப்படத்திலிருந்து.

பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். இனி வருவது அரங்கிசை சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். அருள்புரி ஐங்கரணே. சரஸ்வதி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

நேரம் 9:31:10. அரங்கிசை நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியிலினி சேஷாச்சல நாயக்கம், முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக இயல் இசையில் உசித்த அருணகிரிநாதர் திருப்புகழ் தேஷ் ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை தேசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். கோவிலூர் கே வி பழனிவேல் அவர்கள் தவில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் வரும் முதல் பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நேஹா பாசின் குரலில் பாடல் இதோ நேயர்களே.

சாட்டை திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. காலை 10:11 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வளம் வரும் அடுத்த பாடல் பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் யோகி சேகர் ஃபரீதா குரல்களில் பாடல் இசைக்க காத்திருக்கிறது நேயர்களே.

எனக்கு பிடித்த பாடலில் வலம் வரப்போகும் அடுத்த பாடல் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து வி செல்வகணேஷ் இசையில் கார்த்திக் சின்மயி குரல்களில் பாடல் கேட்கலாம் நேர்களே. பாடல் ஒலிக்கவிருக்கும் நேரம் 10:18. பாடல் இதோ.

0: சைகோ திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் சித் ஸ்ரீராம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பள்ளம் பள்ளம்.
1: இங்கே உட்கார, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போன தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பெரிய வாகனத்தை நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் காலை 10:30.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் வரப்போகும் அடுத்த பாடல் மைனா திரைப்படத்திலிருந்து டி இமானி செய்யில் நரேஷ் ஐயர் சாதனா சர்க்கம் குரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து. ஜிப்ரான் இசையில் ரஞ்சித் நேஹா பாசின் குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே. பாடல் ஒலிக்கவிருக்கும் நேரம் 10:35.

நேரம் காலை 10:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து NS அருணகிரி இசையில், பிரசன்னா ராவ் நமிதா குரல்களில். பாடல் இதோ நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில் ஹாரிஸ் ராகவேந்திரா குரலில் பாடல் இதோ நேயர்களே.

0: ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். இனி வருவது சென்னை அஞ்சல். இணைந்திருங்கள் மதுரை ஆகாஷ்வாணி நிலையத்தோடு.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்த்துறை பேராசிரியர்

0: முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: நான் முனைவர் ஆ மணி. பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். அந்த கல்லூரியினுடைய இணைத் தேர்வாணையராக 4 ஆண்டுகள் நான் பணி செய்துள்ளேன். இதுவரை 83 நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் வெளியிட்டிருக்கின்றேன். மகாகவி பாரதியாருடைய நாட்டுப்பாட்டு என்ற நூலுடைய முதல் பதிப்பு 1917 வந்தது. அந்த பதிப்பு இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பதிப்பு. அதை கண்டறிந்து அந்த நூலை பற்றிய ஆய்வுகளோடு நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரபல நாளிதழிலே 1 நூற்றாண்டு மர்மத்தை அவிழ்த்த புதுச்சேரி பேராசிரியர் என்று பாராட்டி செய்தி வெளிவந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை மலர்களிலும் கருத்தரங்க தொகுப்புகளிலும் வெளியிட்டிருக்கின்றேன். ஆய்வறிஞர் ஈ.கி. ராமசாமி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நான் முனைவர் பட்ட ஆய்வினை செய்து முடித்திருக்கின்றேன். அந்த ஆய்வினுடைய தலைப்பு குறுந்தொகை உரை நெறிகள் என்பதாகும். 2011 அது நூலாக வெளிவந்திருக்கிறது. குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளிலே அது ஒரு முதன்மையான ஆய்வு என்று பாராட்டப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த நூலை மதிப்பீடு செய்த உலகப் பேரறிஞர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள், அவர்கள்தான் தமிழ் செம்மொழி என்று அறிவிப்பதற்கான சான்றிதழை வழங்கியவர். அவர் என்னுடைய ஆய்வேட்டை சங்க இலக்கிய ஆய்வுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கப் போகும் ஆய்வு என்று பாராட்டியிருக்கின்றார். குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளுக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடம் இளம் அறிஞர் விருதினை 2013 நான் பெற்றிருக்கின்றேன். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதனுடைய பவள விழா ஆண்டிலே தமிழ்நாடு அரசு வழங்கிய இளம் தமிழ் ஆய்வாளர் என்ற விருதையும், அதேபோன்று தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை 2022 சிறந்த நூலாசிரியர் விருதையும் வழங்கியிருக்கிறது. சிவகங்கை சரித்திர கும்மி என்ற நூலுக்காக அந்த விருது கிடைத்தது. 2023 புதுச்சேரி அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை வழங்கிய சிறந்த ஆய்வு நூலுக்கான தொல்காப்பியர் விருதையும் பெற்றிருக்கிறேன். 2023 கோவை உலகத் தமிழ் பண்பாட்டுக் கழகம் வழங்கிய சிறப்பு விருது, 2024 தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூலாசிரியர் விருது தொல்காப்பியம் பொருண்மை நோக்கு பதிப்பு கூற்று என்ற நூலுக்காக, அதுபோல அகில இந்திய சமூக நல அமைப்பு வழங்கிய தமிழறிஞர் உவேசா என்ற விருது, இந்திய அரசினுடைய நிறுவனமாகிய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வழங்கிய சிறந்த எழுத்தாளர் விருது, அதுபோல புதுவை திருக்குறள் மன்றம் வழங்கிய திருக்குறள் மன்ற விருது 2026 பிப்ரவரியிலே அது வழங்கப்பட்டது, அதுபோல தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான விருதை சங்கத்தமிழ் முருகன் பாடல்கள் என்ற நூலுக்காக பெற்றிருக்கிறேன். இந்திய அரசினுடைய நிதி நல்கை பெற்று தேசிய அளவிலான 4 கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறேன். அதுபோல தாகூர் கலைக்கல்லூரியிலே பணியாற்றிய காலத்திலே பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய உதவியோடு மக்கள் தகவலியல் சான்றிதழ் என்ற பாட வகுப்பை மாணவர்களிடம் கட்டணம் ஏதும் பெறாமல் 3 ஆண்டுகள் நடத்தியிருக்கின்றேன். தேசிய மாணவர் தரைப்படை அணியின் அலுவலராக 2 ஆண்டுகள். இப்படி என்னை பற்றிய செய்திகள் சிலவற்றை சொல்லலாம் ஐயா.
1: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முருகன் இந்த தலைப்பில் தான் உங்கள்கிட்ட பல்வேறு செய்திகளை நேயர்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். இப்போ முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, சங்கம் அப்படிங்கிற சொல்லே வந்து நம்ம பழந்தமிழில் இல்லைன்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து இலக்கியங்களில் கூட கிடையாது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எனக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்னா, சங்கம் என்ற சொல் சங்க இலக்கியங்களில் இருக்குதா இல்லையா, என்ன ஏது, அது சம்மந்தமாக செய்திகளை சொல்லுங்களேன்.
2: கண்டிப்பாங்க. இப்போது நாம் சங்க இலக்கியம் அப்படிங்கிற சொல்லுகிற நூல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு அந்த 2 நூல்கள், ஏறத்தாழ 18 நூல்கள். அந்த நூல்களில் சங்கம் என்ற சொல் இல்லைங்க, அது உண்மைதான். நீங்கள் கேட்கறது 100க்கு 100 சரி. ஆனால் சங்கம் என்ற அமைப்பே அந்த காலத்தில் நிறைய இருந்தன சங்க காலத்தில் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சங்கத்தமிழ் நூல்களிலேயே அந்த சொற்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மதுரையில் தமிழ் சங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு 10 பாட்டில் வருகிற மதுரை காஞ்சியில் தொல்லானை நல்லாசிரியர் புனர் கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலம் தரு திருவின் நெடியோன் என்று ஒரு பாடலடிகள் வருதுங்க. நிலம் தரு திருவின் நெடியோன் என்ற பாண்டிய மன்னனுடைய அவையில் புலவர்கள் ஒன்றாக இணைந்து பாடல்களை பாடினாங்க, செயல்களை இயற்றினாங்கிறதுக்கு இந்த பாட்டு சான்றுங்க. புறநானூற்றில் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி

0: கேள்வி. மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை அப்படின்னு ஒருத்தன் வஞ்சினன் சொல்கிறான். அந்த பாட்டில் மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக மாங்குடி மருதன் என்ற புலவர் இருந்தாருங்கிறதும், அவருடைய தலைமையில் புலவர்கள் பலர் சேர்ந்து பாடல் பாடினாங்கிறதும், அந்த சங்கத்தினுடைய புரவலராக அந்த பாண்டியன் இருந்தான்ங்கிறதும் தெரியுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, சிறுபான்மையற்ற படையில் பார்த்தீங்கன்னா தமிழ் நிலைபெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை என்று வருதுங்க. அப்போது மதுரையில் தமிழ் நிலைபெற்றிருந்தது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் பார்க்குறோம். இதை தவிர தொல்காப்பியத்திலே அவைங்கிற சொல் வந்துடுதுங்க. அவையை அடக்குகிற பாட்டை அவையடக்கியல் என்று தொல்காப்பியர் சொல்றாரு. அது ரெண்டு இடங்களில் தொல்காப்பியத்தில் வருது. அது மட்டும் இல்லை, அவை என்ற சொல் இப்போ மோகூர் அவை, அதுபோல பாண்டியன் அவை என்றெல்லாம் சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் வருகிறத நம்ம பார்க்குறோம். அவையத்து அப்படிங்கிற சொல்லும் வருகிறது. இப்படி பல சொற்கள் வருகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இடைக்கால இலக்கியங்களில் ஏதாவது இருக்குதா சங்க காலத்துக்கு பின்னாடி வந்ததில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கேயும் சங்கத்தை பற்றின குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திருநாவுக்கரசர் சிவபெருமான சங்கத்தோடு இணைத்து போற்றி பாடுகிறத நம்ம பார்க்குறோம். தருமி அப்படிங்கிற ஒரு ஏழைப்புலவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாடலை அவர் எழுதி கொடுத்தாருங்கிறத, நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் என்று திரு நாவுக்கரசர் பாடுறாருங்க. அப்போது இந்த செய்தியை நாம் பார்க்குறோம். பின்னாடி கல்லாடத்தில் பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்தில் எல்லாம் இந்த செய்திகள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகள் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு உரியதாக சொல்லப்படுகிற சின்னமனூர் செப்பேடு, அந்த செப்பேட்டில் மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று வருகிறதுங்க. மதுராபுரியில் ஒரு சங்கம் இருந்தது, அந்த சங்கத்தில் அவர்கள் மகாபாரதத்தை தமிழ்படுத்தி எழுதினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, வடமொழிகள் நூல்களில் ஏதாவது இருக்குதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வடமொழி இலக்கியம் என்று நாம் கருதுகிற வால்மீகியினுடைய ராமாயணத்தில் சங்கம் இருந்ததற்கு ஒரு இடம் சான்றாக இருக்கிறதுங்க. சீதையை தேடுறதுக்கு வானர வீரர்கள் போகிறாங்க. அவர்களை பார்த்து சுக்ரீவன் சொல்கிறான், பொதிகை மலையில் அகத்திய முனிவருடைய தமிழ்ச்சங்கம் உள்ளது, அதனை காண்பீர் என்று அவர் சொல்கிறார். அப்போ அகத்தியர் இருந்த ஒரு புதிய தமிழ்ச்சங்கம் இருந்ததை நம்ம அந்த பாட்டில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிளினி தாளமி போன்ற மேல்நாட்டு அறிஞர்களும் இன்னும் இலங்கையினுடைய வரலாற்று நூல்களிலும் கூட நீங்கள் சங்கம் இருந்ததை பற்றிய குறிப்புகள் நிறைய பார்க்க முடியும். இது முதல் சங்கம் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மதுரையில் இருந்தது. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது. மூன்றாம் சங்கம் இப்போது இருக்கிற மதுரையில் இருந்தது என்றெல்லாம் இறையனார் களவியல் உரையில் ஒரு குறிப்பு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1901ஆம் ஆண்டு மே மாதத்தில் பாண்டித்துறை தேவர் ஒரு தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் தொடங்கினார். அது 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்று அழைக்கப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி சங்கம் இருந்ததற்கான நிறைய குறிப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த சங்கம் என்ற ஒரு அமைப்பு இல்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போது நாம் ஒன்று பார்க்கணும். இப்போது நீங்கள் நக்கீரர் பெயரில் வழங்குகிற அந்த உரையில் பார்த்தீங்கன்னா, அவர் கடைச்சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்தார், சிறு மேதாவியாரும் சேந்தம்பூதனாரும் அடிவுரை அரணாரும் பெருங்குன்றூர் கிளாரும் என்று ஒரு பட்டியல் சொல்கிறார். அதே போல் நூல்களுடைய பட்டியல் சொல்லும்போது நெடுந்தொகை 400ம் குறுந்தொகை 400ம் நற்றினை 400ம் புறநானூறும் 500ம் 1010ம் 150 களியும் 70 பரிபாடலும் என்று ஒரு பட்டியல் தரார். இதில் இருக்கிற புலவர்கள் பல பேர் இன்னைக்கு நாம சங்க இலக்கியம் என்று சொல்கிற நூல்கள்லையும் இருக்கிறாங்க. அந்த நூல்களும் அந்த பட்டியலில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, அது காலந்தோறும் அரசர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதுவரை நாம் பார்த்த சான்றுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன.
1: நிச்சயமா, அதுவும் குறிப்பா நீங்க சங்கம் அப்படின்னாவே மதுரையை வந்து தொடர்புபடுத்தி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த மதுரைங்கிற பேர் வந்ததுக்கு கூட ஒரு காரணம் சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய முடியிலிருந்து ஒரு தேன் போன்ற ஒரு திரவம், ஒரு மதுரம் அது விழுந்த இடம், அந்த இடம் தான் வந்து அந்த மதுரம் விழுந்த இடம் மதுரை அப்படின்னு போய் மதுரை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொல்லாடல்லாம் இருக்குது. இப்போ ஒரு திரைப்பட பாடல் ஒன்று கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை சொல்லுங்களா.
0: இப்போ சங்கம் பற்றி பேசி கொண்டிருந்ததுனால பாரதிதாசனார் எழுதிய சங்கே முழங்கு என்ற பாட்டு, கலங்கரை விளக்கம் என்ற படத்தில்,
1: அது ஒரு வீரத்தை குறிக்கிற மாதிரியான பாட்டாச்சு.
0: கண்டிப்பா
1: உணர்ச்சி வசப்பட வைக்கும் எல்லாரையும். அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி சங்கம் அப்படிங்கிற சொல்லு சங்க இலக்கியங்களில் இல்லை அப்படின்னாலும் அது மாதிரியான செய்திகள் பல்வேறு இருக்குது. அதனால் சங்கம் இருந்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சங்க இலக்கியம் பற்றி அறிய வேண்டிய சில கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: இப்போ தமிழ் நிலைபெற்ற தாங்கரு மதுரை என்று புலவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோங்க. அப்போ மதுரை தான் தமிழ் மொழிக்கான ஒரு நிலைக்களமாக இருந்ததுங்கிறதையும் பார்க்குறோம். பழங்காலத்தில் மதுரையை ஆண்ட மன்னர்கள் தான் பழம் பாடல்களை எல்லாம் தொகுத்து அதை பாதுகாக்கிற பணியை செய்திருக்கிறாங்க. பதினெண் மேல்கணக்கு என்று சொல்கிற 18 நூல்கள், அதுதான் 8 தொகை 10 பாட்டு. அதில் 16 நூல்களை தொகுத்தவர்கள் பாண்டியன் மன்னர்கள் தான், மதுரையினுடைய ஆட்சியாளர்கள் தான். 500, 1110 இந்த 2 நூல்கள் மட்டும் சேர நாட்டை சேர்ந்த வஞ்சி நகரத்தை தலைநகராக கொண்ட அரசர்களால் தொகுக்கப்பட்டன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன

0: அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். பழங்காலத்தில் உரையாசிரியர்கள் சங்க இலக்கியம் அப்படிங்கிறத பாட்டும் தொகையும் என்று பழக்கப்படுத்தினாங்க. இளம்பூர்னுடைய உரையிலும் பேராசிரியருடைய உரையிலும் இன்னும் பல உரையாசிரியருடைய உரையிலும் அது பாட்டும் தொகையும் என்று தான் பயன்படுத்தப்பட்டது. பாட்டுனா 10 பாட்டு, தொகைனா 8 தொகை என்பது நமக்கு நினைவில் இருக்குது. நன்னூலுடைய உரையாசிரியரான மயிலைநாதர் கூட எண்பெருந்தொகை என்று அதுக்கு ஒரு பெயர் சொல்கிறாங்க. நம்ம 8 தொகை என்று சொன்னதை அவர் எண்பெருந்தொகை என்று பயன்படுத்துகிறார். 10 பாட்டையும் பயன்படுத்துகிறார். இன்னும் பல சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். அப்போது நாம் அவர் காலத்தில் இப்படி எண்பெருந்தொகை என்று அடிக்கிற வழக்கமும் இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 10 பாட்டுங்கிறது இளம்பூர்னருக்கு முன்னாடி இருந்தே இருந்து வந்த ஒரு வழக்கம் என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த 10 பாட்டு அப்படிங்கிற நூலுக்கு, 8 தொகை என்ற நூலுக்கு 12 பாட்டியல் என்ற ஒரு நூல் இலக்கணம் சொல்லுதுங்க. சங்க இலக்கியத்திலேயே கலித்தொகை வந்து 1887 சீவை தாமோதரம் பிள்ளை என்பவரால் முதன்முறையாக அச்சிடப்பட்டது. சங்க நூல் அப்படிங்கிற பெயரில் அச்சான முதல் நூல் அதுதானுங்க. அந்த நூலில் அவர் கலித்தொகை சங்க நூல் என்று தான் குறிச்சிருக்கிறாரு. அதே போல் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் வந்து சங்கத்தொகை நூல்கள், சங்க நூல் பயிற்சி, பழைய சங்க நூல்கள் என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துகிறத நாம் பார்க்குறோம். 1940 சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற ஒரு அமைப்பு பாட்டும் தொகையும் சங்க இலக்கியம் என்ற பெயரில் ஒரு நூலை வெளியிட்டாங்க. அங்கே தான் சங்க இலக்கியம் அப்படிங்கிற தொடர் இந்த சங்க நூல்களுக்கெல்லாம் உரியதாக பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோங்க. இதுக்கப்புறம் சங்க இலக்கிய பாடல்களுடைய எண்ணிக்கையை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் சொல்கிறமே தவிர 18 நூல்னு சொல்கிறமே தவிர எத்தனை பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னா 2381 பாட்டு இருக்குங்க. அதில் அகத்திணை பாடல்கள், காதல் பாடல்கள் மட்டும் 1862ங்க. மீதம் இருக்கிற அந்த பாடல்களை பாடினவங்க புறப்பாடல்களை பாடியிருக்கிறாங்க. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 473. 473 பேர் சேர்ந்து இந்த 2381 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இப்போ நாம் இந்த இடத்துல இன்னொன்னையும் நினைவு வச்சுக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா கிடைச்ச பாடல்கள் தான் நமக்கு 2381 தவிர பாடின பாடல்கள் கிடையாது. பாடினதில் காணாமல் போனது போக, தொகுக்கப்பட்டதில் காணாமல் போனது போக மீதம் இருக்கிற பாடல்களை தான் நம்ம இந்த வகையில் பார்க்குறோம். அப்போது நம்ம சங்ககாலம் எதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த முன்னாடி நிகழ்ந்த ஆராய்ச்சிகளின் மூலமாக இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சங்ககாலம்ங்கிறது கிமு 2 to கிபி 2 என்று சொல்லியிருக்கிறாங்க. இதில் கிபி 2 அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிற இலங்கையினுடைய மன்னனாக இருந்த 2 கயவாகு என்ற மன்னனுடைய காலமுங்க. அது நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இந்த கிமு 2 எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி தான். அதையும் நம்ம சொல்லலாம். புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிக்கமேட்டில் அகழாய்வுகள் நடந்தன. அந்த அகழாய்வுகளின் வழியாக தமிழ்நாட்டுக்கும் ரோம் நகரத்துக்கும் இருந்த தொடர்புகள் அறிய வந்தன. அதனுடைய காலம் தான் கிமு 2. அந்த வகையில் நாம் சங்க காலத்தினுடைய மேல் எல்லையை குறிக்கிறதுக்கு நம்ம அரிக்கமேடு அகழாய்வு தான் ஒரு மிகப்பெரிய தரவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
1: நிச்சயமா, அதாவது புதுச்சேரி அருகில் உள்ள அரிக்கமேடு அதுதான் வந்து சங்க இலக்கியத்தோட தொடங்கின காலம் என்ன அப்படிங்கிறத வந்து உறுதி செய்து அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கு. இப்போ வந்து சார், நம்ம சங்க இலக்கியத்தில் முருகன், இதுதான் நம்ம வந்து குறிப்பாக அதை பற்றி பேச போகிறோம். எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் சங்க தமிழ் முருகன் பாடல்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த நூல் உருவானத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? எந்த சூழ்நிலையில் இதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? அதை எப்படி தொடங்குனீங்க? என்ன நடந்தது? இதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: ஒரு நூலை உருவாக்கும் போது அதுக்கு சில அடிப்படைகள் வேணும். முக்கியமாக அந்த நூலை எழுதணுன்ற எண்ணம் நமக்கு வரணுங்க. அந்த எண்ணம் எப்படி எனக்கு தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய புதுச்சேரியில் ஒரு பேராசிரியர் முனைவர் ரா கோதன் ராமன் ஐயானுங்க. அவங்க செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் ஆய்வறிஞராக இருந்தவருங்க. நம்ம புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டின் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய முதல் இயக்குநராகவும் இருந்தவர். அவரை அடிக்கடி நான் போய் பார்க்கறது வழக்கம். அவர் போகும்போதெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இனி என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாருங்க. அப்படி சொல்லும்போது இந்த வடமொழியிலும் தமிழ்லேயும் இருக்கிற முருகன் பத்தின செய்திகளை எல்லாம் தொகுத்து நீங்கள் எழுதுனா நல்லாயிருக்கும், அதை யாராவது செய்யணும், ஆனால் நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை அவர் சொன்னாருங்க. அவர் சொன்னபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வடமொழி நூல்களையும் இப்படி எப்படி ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிற புரியலை. இருந்தாலும் ஐயா, நான் முயற்சி செய்கிறேன், என்னால் ஆனதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனுங்க. அதுக்கப்புறம் ஒரு நேர்காணலுக்காக புதுச்சேரி வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கும் போது நீங்கள் நேர்காணல் செய்யும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த சங்கத்தமிழ் முருகனை பற்றி ஏதாவது புதிய செய்திகள் நீங்கள் தொகுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. இந்த 2 தான் தாங்க அந்த நூலை நான் உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணம். ஏன்னா நீங்க ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஏற்கனவே ஒரு பேராசிரியர் அதை கேட்டிருக்கிற, அப்போ இந்த ரெண்டும் இணைஞ்சு எனக்கு உள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா, அப்போ நம்ம முதல்ல இந்த நூலை நம்ம உருவாக்க

0: பார்க்கணும். அதுக்கான என்ன செய்யலாம் அப்படின்னு போகும்போது முதல்ல சங்க பாடல்களை எல்லாம் தொகுத்து அதில் முருகன் பற்றிய பாடல்களை எல்லாம் தொகுத்து பார்க்கலாம்னு தோணுச்சுங்க. அது ரொம்ப எளிமையான பணியாக இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சங்கத்தமிழ் முருகனை பற்றி நிறைய பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் போய் படித்தா அவங்க அந்த முருகனை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தான் தெரியுது. அந்த பாடல்கள் என்ன சொல்லுது, அந்த பாடலுடைய ஒரிஜினலாக இருக்கிற கருத்து என்ன, அதையெல்லாம் அதில் தெரிஞ்சுக்க முடியலைங்க. அப்புறம் என்ன செஞ்சேன்னா உட்காந்து 2381 பாடல்களையும் எடுத்து உட்காந்து பார்த்து ஒரு 39 பாடல்கள் தேர்ந்தனங்க. அந்த அடிப்படையில் அந்த நூலை நான் உருவாக்கினேன். அந்த நூலை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் 2 பேர், ஒருவர் பேராசிரியர் ரா கோதன்ராமன் ஐயா, இன்னொரு மயிலாடுதுறை செந்தில்குமார் நீங்கள். உங்கள் 2 பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
1: ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: திருவருள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே என்ற ஒரு பாட்டு, முருகனை பற்றின செய்தி என்பதனால அதுவும் முருகன் பற்றிய பாடலாகவே நம்ம கேட்டால் நல்லாயிருக்கும்.
1: நிச்சயமாக தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகம் எங்கும் நம்பப்படுது. அந்த விதத்தில் இந்த பாடல் வந்து உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்கணும் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன். அந்த பாடலை இப்போ கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனம் உள்ள

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், அதிலும் குறிப்பாக வந்து சங்க இலக்கியம் பற்றியும் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய சங்க தமிழ் முருகன் பாடல்கள் அந்த நூல் உருவான வரலாறு பற்றியும் சொன்னீங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, முருகன் அல்லது அழகு, இது வந்து திருவிக்க சொல்லியிருக்காரு அவருடைய நூலில். முருகன் என்றால் அழகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இது சம்பந்தமாக குறிப்புகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னதுனால அந்த சங்கத்தமிழ் முருகன் அந்த நூலுக்கு கிடைத்த ஒரு சிறப்பையும் நான் இங்கே சொல்லிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் கேட்ட அந்த வினாவுக்கு நான் வந்து விடுகிறேன். சங்கத்தமிழ் முருகன் பாடல்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த நூலுக்கான விருதும் 75,000 ரூபாய்க்கான பரம்பரிசும் கிடைத்தது. அதற்கும் நான் நன்றி செலுத்த
0: கடமைக்கு பாராட்டுகளை நாங்கள் சொல்கிறோம்.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இப்போ இந்த முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலில் திருவிக்கா வந்து ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொன்னாருங்க. அந்த நூல் உருவானதுக்கும் ஒரு கதை இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடியிலிருந்து குமரன் ஒரு மாத இதழ் வந்ததுங்க, திங்கள் இதழ். அந்த இதழில் முருகன் அப்படிங்கிற தலைப்பில் திருவிக்கா ஒரு கட்டுரை எழுதினாருங்க. அந்த கட்டுரை எல்லாருடைய பாராட்டையும் பெற்றது. அதை நூலாக வெளியிடுங்க நண்பர்கள் சொன்னதுனால அந்த கட்டுரையில் மேலும் சில பகுதிகளை அவர் சேர்த்து முருகன் அப்படிங்கிற பெயரில் 1925 அவங்க நூலாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது பதிப்பு வரும்போது அழகு குறித்து அவர் வச்சிருந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து, இன்னும் புதிய செய்திகள் நிறைய சேர்த்து அவர் அந்த நூலை விரிவாக்கி அந்த உள்ளுரைக்கு ஏற்ற மாதிரி முருகன் அல்லது அழகு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு 1927 இரண்டாம் பதிப்பாக வெளிவிட்டாங்க. அந்த முருகன் அல்லது அழகுன்ற நூல் வந்து சங்க புலவருடைய நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையினுடைய நுட்பத்தை விளக்குகிற ஒரு ஆராய்ச்சி நூல் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட ஒரு நூல். அந்த நூல் 1994 18வது பதிப்பாக பாரி நிலையத்தால் வெளியிடப்பட்டிருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 94 18வது பதிப்பு, இப்போ எவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கு, எவ்வளோ பதிப்புகள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முருகனுடைய 12 கரங்களைப் போல அதில் 12 கட்டுரைகள் இருக்கின்றன என்றும் சொல்வார்கள். அவர் சொல்றாரு, முருகன் எவன், முருகையுடையவன் முருகன். முருகு என்றால் என்ன? முருகு என்பது பலபொருள் குறிக்கும் ஒரு சொல். அப்பலபொருள்களில் சிறப்பாக குறிக்கத்தக்கன 4: மனம், இளமை, கடவுள் தன்மை, அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையினுடைய அழகாகவே நீங்கள் முருகனை பார்க்க முடியும்ன்ற செய்தியை அந்த நூல் முழுக்க அவர் விரிவாக விளக்கி இருக்கிறார். ஆனால் நீங்கள் முருகனுக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த விளக்கங்கள் எல்லாம் பொருத்தமுடையவை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் முருகன் என்றால் யாரு, முருகன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்று சங்க இலக்கியங்களில் போய் நம்ம திரும்ப தேடி பார்க்கிற போது அவர்ல சொல்ற செய்தி கொஞ்சம் வேறுபடுகிறத நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகு அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்க நிகண்டுகளில் போய் தேடுனீங்கன்னா அது திவாகர நிகண்டாக இருக்கலாம், பிங்களந்தையாக இருக்கலாம், நாமதீப நிகண்டாக இருக்கலாம். அங்கேயும் அழகு மட்டும் இல்லாமல் பூத்தட்டு, எலுமிச்சை, எழுச்சி, அகில் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆனால் சங்க பாடல்கள் நம்ம போய் பார்க்கும்போது அங்கே என்னன்னா, மேலே சொன்ன பொருள் மட்டும் இல்லாமல் முருகுனா சினம், முருகன்னா சீற்றமுடையவன், சினமுடையவன் அப்படின்னு பொருள்படுற மாதிரி பல சொற்கள் இருக்கின்றத பார்க்க முடியுங்க. முருகன் அன்ன சீற்றத்து கடுந்திரல் என்று அகடானூற்றிலே வருகிறது. முருகன் சீற்றத்து உருகெழு குறிசில் என்று புறநானூற்றிலே வருகிறது. இப்படி வருகிற பாடலடிகளை பார்க்கிற போது நம்ம பழந்தமிழ் நூல்களில் முருகனுக்கு இன்னொரு பெயராக சீற்றமுடையவன், சினமுடையவன் என்ற பொருளும் இருக்கிறத பார்க்கிறோம். அவன் அழகன் மட்டுமல்ல, அவன் சீற்றமும் உடையவன், பகைவர்களை இல்லாமல் செய்கிற குணமும் உடையவன் என்பதை நம்ம பார்க்க முடியுதுங்க.
0: ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க. பொதுவாக நம்ம வந்து இந்த கருப்பன் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க, அது கோபக்கார சாமி, அந்த அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். கருப்பன்னா வந்து நிறத்தில் கருப்புன்னு கிடையாது, இது வந்து கருப்பன் அப்படின்னா கோபக்காரன் அப்படின்னு. அது மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ முருகு அப்படிங்கிறதுக்கு ஒரு சினம் பொருந்தியவன்
1: அப்படின்னு பாம்புன்னு வருது இல்லைங்களா. அந்த நல்லங்கிறது வந்து நல்லா இருக்கிறது குட்டுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, அது கருப்புன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அது மாதிரி
0: இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, முருகன் வந்து முருக்கன் அப்படிங்கிற சொல்லிலேருந்து வந்தது. அவன் ஒரு ஆண் அழகன், மிக வலிமையான உடல் அமைப்பு கொண்டவன், பிணிமுகம் கொண்ட யானையவே வந்து அவன் நேருக்கு நேராக மோதி ஜெயிக்கக்கூடியவன். அதனால வந்து அந்த முறுக்கேறிய உடம்பு, அதுலேருந்து முறுக்கன் வந்துச்சு. இப்போ முருங்கைக்காய் இருக்குது, முறுக்கு இருக்குது, இதுலலாம் பாருங்க தமிழ் எப்படி இருக்குது, அதுலேருந்து தான் வந்து முருகன் வந்துச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இலக்கியங்களில் வந்து முருகு

0: அப்படிங்கிறது ஒரு சினம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் பல இடங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் முருகன் என்றால் அழகு அப்படிங்கிறது தான் நம்மள்கிட்ட வந்து ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: இப்போ நீங்கள் சொன்னது போலவே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்னு பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டுங்க. ஏன்னா முருகன் என்றால் நமக்கு அழகன் என்றுதான் பதிவாகி இருக்கிறது, அதனால அதையே நாமும் பயன்படுத்துவோம். அதனால ஒன்று தான்
0: நிச்சயமா அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள் சொன்னீங்க. அதுல வந்து கடைசியா முருகன்லேருந்து முருகுங்கிற சொல்லுக்கு பல்வேறு பொருள்லாம் இருக்குது, அதையும் நீங்க சுட்டி காட்டினீங்க. முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள் அது வந்து திருமுருகாற்று படையிலும் பரிபாடலிலும் இருக்குது. இந்த கருத்துக்களை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன், என்னதான் சொல்லப்பட்டிருக்கு
1: முருகனுடைய பிறப்பை பற்றி. திருமுருகாற்று படையில வந்து வரும்போது, நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கே ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ என்று ஒரு தொடர்கள் வருதுங்க. நீண்ட பெரிய இமயமலையினுடைய உச்சியில நீளம் வளர்ந்த, நீளம்னா கருங்குவளை என்று ஒரு பொருள் இருக்குங்க, தருப்பை புல் என்றும் ஒரு பொருள் இருக்குங்க. ரெண்டையும் உரையாசல்கள் பயன்படுத்துறாங்க. ஆனால் நான் தேடி பார்த்த வகையில் தருப்பை புல் இவ்வளவு உயரமான இமயமலைகளில் வளராது என்று ஒரு செய்தியை நான் அண்மையில் பார்த்தேன். அதனால் கருங்குவளை என்று கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா அது நன்னீர் நிலைகளில் வளரக்கூடியது என்பதனால. அப்போது அந்த பசுமையான சுனையில் அந்த விண், காற்று, நெருப்பு, நீர், மண் என்று ஐந்தினுடைய தெய்வங்களில் ஒருவனாக இருக்கின்ற அக்னி தேவன் தன்னுடைய அழகிய கைகளிலே ஏற்று கார்த்திகை பெண்டிர் அறுவரால் பெற்றெடுக்கப்பட்ட ஆறு கூறாக அமைந்தவன் என்று சொல்கிறது. கல்லாள மரத்தின் கீழ் அமர்ந்த கடவுளின் மகன் என்று அவனை திருமுருகாற்று படை பாராட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பரிபாடல்லையும் முருகனுடைய பிறப்பு பற்றின ஒரு செய்தி இருக்குங்க.

0: ஐந்தாவது பாடல் அந்த பாட்டு. அதை பாடினவர் கடுவன் இளவெயினார்னு ஒருத்தருங்க. அந்த பாட்டுக்கு இசையமைத்தவர்கள் உண்டுங்க. நீங்கள் சங்க நூல்கள்லேயே இசை அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு ஒரு நூல் இருக்குன்னா அது பரிபாடல் மட்டும்தாங்க. அப்போ நாம் மற்ற நூல்களெல்லாம் இசை இல்லாமல் பாடக்கூடியன என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த பரிபாடலுக்கு மட்டும் பாட்டு எழுதப்பட்ட பின்னாடி இசையமைச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெட்டுக்கு பாட்டு அமைக்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அங்கே பாட்டுக்கு மெட்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பை நம்ம அந்த பரிபாடலில் பார்க்குறோம். அந்த பாட்டில் அந்த நிலம் என்ற தேரை ஏறி வாசுகி என்ற அரவன் ஆணாக கொண்டு இமயமலையை வில்லாக கொண்டு திரிபுரங்களை ஒரு நெருப்பு கணையினால் எய்த சிவபெருமான் அந்த தேவர்களுடைய வேள்வி உணவை உண்டவன். அவன் இறைவியை கூடி இன்புறும்போது உண்டான கருவை இந்திரன் வந்து வேண்டிக் கொண்டமையினால் அதை பலவாக பிரித்து தருகிறான். அந்த கருவை முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயிலே இடுகிறாங்க. அதை கார்த்திக மகளிர் அறுவரும் உண்டு அந்த கரு கொண்டு சரவண பொய்கை என்ற அந்த பொய்கையில தாமரை பூவில அவனை பிள்ளையாக பெற்றார்கள் என்று அந்த பரிபாடல் சொல்கிறது. சிவனுடைய கருவை அக்னி தேவன் தீயிலே இட்டார் என்று திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. ஆனால் முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயிலே இட்டார்கள் என்று பரிபாடல் சொல்கிறது. இந்த ரெண்டு நூல்களில் இருக்கிற ஒரு வேறுபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்ல முடியும். திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதின நச்சினார்க்கணியர் இன்னொரு செய்தியை சொல்கிறார். இப்படி இல்லாமல் வேறு வேறு புராணங்களை சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அந்த பரிபாட்டில் வருகிற செய்தியும் கொஞ்சம் வேறுபட அவர் உரை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் முருகனுடைய பிறப்பு பற்றி இந்த ரெண்டு நூல்களும் சொல்கிற செய்திகள் இவை தான்.
1: இப்போ இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன்.
0: திருவிளையாடல் படத்தில் வருகிற பழனியப்பா, தமிழ்ஞான பழனியப்பா அந்த பாட்டுங்க.
1: அருமையான ஒரு பாடல் இது. வந்து அந்த காலத்தில் பட்டி தொட்டி எல்லாம் எல்லாரும் கேட்ட ஒரு பாடல். இப்போ கூட நம்ம இந்த பாடல் ஒளிபரப்பினோம்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். அதனால் நேர்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ நேர்களோடு சேர்ந்து அந்த பாடல் நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள், ரொம்ப ஆச்சரியமான செய்திகள்லாம் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ முருகன் அப்படின்னாவே ஒரு தமிழ்நாட்டு கடவுள், தமிழர்களின் தெய்வம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது நம்ம கூட. ஆனால் வடமொழியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் முருகனை ஒட்டின செய்திகள் இருக்கு, ஸ்கந்தனா அங்கே இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வடமொழி நூல்களில் முருகனை பற்றின செய்திகள், அவருடைய பிறப்பு பற்றிய செய்திகள் இதெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கு?
1: இப்போ நாம் முருகனை வந்து நம்ம ரெண்டு நிலைகளில் பார்க்கணும். ஒன்று தென்னாட்டினுடைய கடவுளாக, இன்னொன்று வடநாட்டினுடைய கடவுளாக. அப்படி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். வடமொழி நூல்களில் மிக தொன்மையான காலத்திலிருந்தே இந்த முருகனை பற்றின செய்திகள், அவங்க முருகன் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொன்னது போல் ஸ்கந்தன் என்றும் கார்த்திகேயன் என்றும் அவங்க சொல்லுவாங்க. அதில் நாம் பார்க்குற கதைகள்லேயே மிக பழமையானது பார்த்திங்கன்னா வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் இந்த முருகனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. பார்வதியினுடைய பிள்ளையாக அவர் கருதப்படுகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பிறப்புக்கு அக்னியும் இன்னொரு கங்கையும் துணை செய்ததாக அந்த வால்மீகி ராமாயணம் நமக்கு பல குறிப்புகளை தருகிறது. ரெண்டு காதைகள் அதுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வடமொழி ராமாயணத்தில் 36வது காதையும் 37வது காதையுமாக அது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து மகாபாரதத்தில் வனபர்வத்தில் வரும்போது முருகனுடைய பிறப்பு அங்கேயும் பேசப்படுகிறது. இங்கே அக்னி மற்றும் சுவாகா அந்த ரெண்டு பேருடைய மகனாக முருகன் சொல்லப்படுறதை பார்க்குறோம். திருமணமான 7 முனிவர்களுடைய மனைவிகளை சந்திக்கிறதுக்கு அக்னி போகிறாரு. அப்படி போகும்போது யாரும் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலைன்றதுனால அவர் வருத்தப்படுறார். அப்போ சுவாகா வந்து அக்னிகிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு மனைவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6 பெண் உருவெடுத்து அவரோடு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து கரு உருவாகிறது. அந்த கருவை அவங்க கொண்டு போய் கங்கையினுடைய நாணலில் வைக்கிறாங்க. அது 6 உருவமாக மாறி 6 தலையுடைய கந்தனாக பிறக்கிறதாக அந்த மகாபாரத செய்தி வருதுங்க. இதுக்கு அடுத்து கந்த புராணத்தில் வருகிற செய்தியை நம்ம பார்த்தோம்னா, அசுரர்களாக இருந்த சூரபன்மன், தாராகாசுரன், சிங்கமோகன் இவர்கள் சிவனை வேண்டி தவம் இருக்கிறாங்க, தியானம் செய்கிறாங்க. அவர்களுக்கு சிவன் பல வரங்களை தருகிறார். அப்படி தருகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கொடுங்கோளாட்சி நாட்டில் மிகுது. அப்போது சிவபெருமான் வந்து தியானத்தில் இருக்கிறார். அதனால் தேவர்கள் எல்லாம் போய் அவங்களுடைய தவத்தை களைச்சி அவரை கொண்டு வந்து இப்படியாவது இவர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அவர்கள் சார்பாக காமதேவன் போகிறார். காமதேவன் போன உடனே சிவபெருமான் என்ன செய்கிறார்னு, நெற்றி கண்ணை திறக்கிறதுல காமன் எரிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அவங்க செய்திகளை சொல்லி, இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க நாங்கள் தெரியாமல் செய்துட்டோம் அப்படின்னோடனே அவர் இன்னும் 5 பொறிகளை உருவாக்கி அதிலிருந்து உருவான நெருப்பு பொறிகள் எல்லாம் போய் கங்கையில் விழுந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து உருவான ஆவியினால் நிறைய தண்ணீர் வந்து ஆவியாகி போய் அப்புறம் கடைசியில் அது சரவண பொய்கைக்கு போய் அங்கே 6 குழந்தைகளாக மாறி பிறந்ததாக அந்த கந்த புராணம் சொல்கிறதுங்க. அது ஸ்கந்த புராணம் என்று தான் இருக்குது.
0: நம்ம
1: தமிழ்படுத்தும் போது அது கந்த புராணம் என்று மாறி. அதே போல் பத்ம புராணத்தில் ஒரு வித்தியாசமான கதை இருக்குங்க. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளாக பார்வதியையும் சிவனையும் காண முடியாதனால தேவர்கள் எல்லாம் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கணநாதனை வந்து அவர்களை தடுக்கிறார். அப்போ அவர்கள் அக்னியை அனுப்பி சிவன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ அக்னி வந்து கிளி உருவெடுத்து போய் தேடும்போது அங்கே ஒரு ஜன்னல் திறந்துருக்கு. அந்த ஜன்னலில் பார்க்கும்போது உள்ள சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த உடனே சிவனுக்கு கோபம் வந்து, இந்த நேரத்தில் வந்துட்ட நீ, அதனால் என்னுடைய வீரியத்தை நீ தான் தாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் அது 6 போல குளம் போல பெருகுகிறது. அதை வந்து பார்வதி வந்து அதை பாதுகாக்கிறாங்க. அப்போது கார்த்திகை மகளிர் வந்து அதை உண்டதுனால அவர்களுக்கு கரு உண்டாகி அவர்கள் 5 பிள்ளைகளை பெற்றதாக ஒரு கதை போகுதுங்க. அப்போது பார்வதி வந்து என்னுடைய கணவருக்குரியது, இது நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த கார்த்திகை மகளிரை தடுத்ததுனால அவங்க வந்து ஒரு சாபம் கொடுக்குறாங்க. உனக்கு குறையுடைய பிள்ளை தான் பிறக்கும் என்று பார்வதிக்கு சாபம் கொடுத்ததாக

0: அந்த கதை போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்வதியினுடைய உடல்ல வந்து இடது விழா எலும்பு வழியாக ஸ்கந்தனும் வலது எலும்பு வழியாக குமாரன் என்ற பிள்ளையும் பிறந்ததாகவும் அதுக்கப்புறம் அது ரெண்டும் சேர்க்கப்பட்டு ஆறுமுகனாக மாறியதாகவும் அந்த புராண கதை இருக்கு. இப்படி நிறைய புராணங்கள் நிறைய கதைகளை சொல்கின்றன. ஒவ்வொரு கதையிலும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஆனால் இந்த வித்தியாசங்களை எல்லாம் தொகுத்து பார்த்து எது சரியான மூலச்செய்தி என்பதை நாம் அறிய வேண்டியது நம்முடைய பொறுப்புங்க.
1: நிச்சயமா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அகநானூறு புறநானூறு அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் இல்லை. பின்னாடி பரிபாடல் அப்படி கலித்தொகை அதுக்கு பிறகுதான் வந்து பல்வேறு செய்திகள், அதாவது இது வந்து நம்ம இப்போ சொன்னோம்னா அது ஒரு கற்பனையான செய்தின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி நிறைய செய்திகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்கந்தனையும் தமிழ் கடவுள் நம்ம சொல்லக்கூடிய முருகனையும் இணைத்து ரெண்டு பேரும் ஒன்று தான். அவர் வந்து சுப்பிரமணியனாகவும் இருக்காரு, கார்த்திகேயனாகவும் இருக்காரு. இப்படி பல்வேறு செய்திகள்லாம் வந்து இப்போ இன்னைக்கு அது நிலை பெற்று போச்சு. எல்லாரும் அதை வந்து முழுமையாக நம்ம ஏற்றுக்கிறோம், அந்த அளவுக்கு மாறிட்டோம். இப்போ வந்து திருமுருகாற்று படையில் நம்ம வந்து அறுபடை வீடுகள் இதை பற்றின செய்தி, ஏன்னா அறுபடை வீடுகள் நம்மளை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய வடமொழி அது குறிப்பாக வடநாட்டிலெல்லாம் வந்து அறுபடை வீடுன்னு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் திருமுருகாற்று படை அந்த அறுபடை வீடு சம்பந்தமான என்ன செய்திகள்லாம் சொல்லியிருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குன்னு சொல்றது ஒரு வழக்கா இருங்க. ஆனால் திருமுருகாற்று படையில் ஐந்து படை வீடுகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் திருமுருகாற்று படையில் ஆறு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அஞ்சு தான் இருக்கு. அப்போ படை வீடுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாசறைக்கு பேர் தான் படை வீடுங்க. போருக்கு போற இடத்துல தங்கி இருக்கிற அந்த பாசறையை நம்ம படை வீடுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா ஆறு படை வீடுகள் என்று நாம் சொன்னாலும் கூட திருச்சீரலைவா என்று சொல்ல திருச்செந்தூர்ல இருக்கிறது மட்டும்தான் சூரனை வதைப்பதற்காக முருகன் படையோடு போன இடம். ஆக ஒண்ணுதான் படை வீடு, ஆனால் ஆறு என்பது ஆறுமுகனுக்குரியதாக சொல்லப்படுவது ஒரு வழக்காறு. இப்போ திருமுருகாற்று படையில் பார்த்தீங்கன்னா ஐந்து படை வீடுகள் என்று சொன்னேன். முதல்ல திருப்பரங்குன்றம், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம், அதை பரங்குன்று என்றே அந்த பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அடுத்த படை வீடு திருச்செந்தூர், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு 40 மைல் தூரத்தில் இருக்குது. திருச்சீரலைவாய் என்பது அதனுடைய பழைய பெயர், அதையும் நம்ம பார்க்குறோம். அலைகள் தழுவுகிற அந்த பதியே நக்கீரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உலகம் பூத்த ஓங்குயிர் விழுச்சீர் அலைவாய் என்று அவர் பாராட்டுறதை பார்க்கிறோம். மூன்றாவது படை வீடு நாம திரு ஆவினன்குடி, பழனி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற பகுதிக்கு பேர் தான் ஆவினன்குடி. அதைத்தான் நம்ம மூன்றாவது படை வீடு என்று சொல்லுவோம். ஆனால் பல பேர் பழனியும் நினைச்சுக்கிறோம், தவறில்லை. மலை மேலே இருக்கு, இது கீழே இருக்குது, அதுதான் வித்தியாசம். அது போல நான்காவது படை வீடு பார்த்தீங்கன்னா திருவேரகம், அதை சுவாமி மலை என்று சொல்வது ஒரு வழக்காறு. அது நான்காவது படை வீடு. அருணகிரிநாதர் தான் இந்த திருவேரகம்னா சுவாமி மலை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பாடலை தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அற்புதம் மிக்க திருவேரகமே சுவாமி மலை என்று அவர் பாடியிருக்கிறார்.
1: கும்பகோணத்துக்கு
0: பக்கத்தில், நீங்க சொல்றது மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு 5 மைல் தொலைவில் இருக்குது. இந்த ஐந்தாவது படை வீடு திருத்தணி என்று சொல்கிறார்கள். ஆனால் குன்றுதோராடல் என்றுதான் திருமுருகாற்று படை பயன்படுத்துகிறது. குன்றுதோராடல் சொன்னீங்கன்னா குன்று இருக்கிற இடமெல்லாம் முருகனுடைய கோயில் இருப்பது. அதே மாதிரிதான் அவர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய கோயில்கள் மலை மேல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா திருத்தணி, வயலூர், சுருளிமலை, இளஞ்சி, குன்றக்குடி, விராலிமலை, இப்படி போகிறது. ஏல நாட்டுல கதிர்காமம் கூட இருக்கிறதுங்க. அப்போ இந்த குன்றுகள் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் முருகனுடைய வழக்காறு. அதற்கு தனி ஒன்றாக திருத்தணியை சொல்வது ஒரு வழக்காறு உண்டு என்றாலும் கூட திருமுருகாற்று படையில அப்படி இல்லை. ஆறாவது படை வீடு உங்களுக்கு தெரியும், பழமுதிர்சோலை, அது அழகர் கோயிலில் இருக்கிற அந்த பழமுதிர்சோலையை சொல்வது ஒரு வழக்காருன்னு பார்க்குறோம். ஏன் நீங்கள் குன்றுதோராடலுக்கு குன்றுலாம் சொன்னீங்களே, பழமுதிர்சோலைன்னா எங்கெல்லாம் முதிர்ந்த பழங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கூட அது அழகர் மலையை குறிப்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஆறு படை வீடுகள் சொல்லப்பட்டாலும் கூட முருகாற்று படை ஐந்தைத்தான் சொல்கிறது என்ற செய்தியோடு.
1: இப்போ திருமுருகாற்று படையில் முருக வழிபாடு இது சம்பந்தமான செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
0: இப்போ திருமுருகாற்று படையை பொறுத்தவரையில் முருக வழிபாடு ரெண்டு வகையாக நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று, திரு ஆவினன்குடியில் இருக்கிற மக்கள் எப்படி வழிபட்டாங்கன்றத திருமுருகாற்று படையில் நக்கீரர் விரிவாக சொல்றாரு. அந்த முனிவர்கள் உடலும் உள்ளமும் அருள் நிரம்பியது, அவர்கள் காவி ஆடையை மர உரியாக உடுத்தவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வளம்புரி சங்கை போல நரைத்த முடியுடையவர்கள், அழுக்கின்றி விளங்குகின்ற திருமேனி உடையவர்கள், கரிய மானினுடைய தோலை தன்னுடைய உடையாக போர்த்தியவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வயிற்றில் அந்த நோன்புகள் இருந்ததுனால எலும்புகள் தெரியும் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் பல நாட்கள் உண்ணாமல் இருந்து ஒரு நாள் உண்ணுகிற வழக்கமுடையவர்களாக இருந்தவர்கள் இறைவனை வழிபட்டாங்க, சினத்தை போக்கிய அறிவடை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்போ ஆவினன்குடியில முருகனை வழிபட்ட மக்கள் இப்படிப்பட்ட

0: அவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்குறோம். அதே போல் இன்னொரு வகையிலே நம்ம பார்த்தோம்னா, இவங்க இனிமையான மொழியை பேசக்கூடியவங்க. அந்த மலையினுடைய இறைவனாக இருக்கிற முருகனை தொழுதவர்கள். கந்தர்வ மகளிரும் வருகை தந்து முருகனுடைய அருளை விரும்பினார்கள் என்றெல்லாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, முனிவர்கள், கந்தர்கள் இவர்கள் எல்லாம் ஆவினன்குடியிலே வந்து அவனை வழிபடுவார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்குறோம். இன்னொரு வகையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, முருகன் மலைதோறும் இருப்பவன். அவன் வழிபாடு செய்தலுக்குரியவன் வேளன். அந்த வேளன் பச்சிலை கொடியால நறுமணமுடைய காயை இட்டு அதில் தக்கோள காயையும் சேர்த்து கலந்து கட்டி முருகனுடைய அருள் பெற்று ஆடக்கூடியவன். அவன் மல்லிகையினுடன் வெந்தாளியையும் கட்டிய கண்ணியை உடையவனாக இருப்பான். சந்தனம் பூசிய மார்பினை உடையவனாக இருப்பான். அவன் மூங்கில் குழாயில தேனை பெய்து அதுல கல்லை முற்ற செய்து மலை நிலத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து ஆடக்கூடியவனாக, பறை இசைத்து ஆடக்கூடியவனாக இருப்பான் என்றெல்லாம் பாக்குறோம். அது மட்டுமில்ல, அவன் மரியை அறுத்து அந்த இரத்தத்தை கலந்த பொறியை அந்த களமெல்லாம் பரப்பி இறைவனை முருகனை வழிபடக்கூடியவனாக இருந்தான் என்றும் பாக்குறோம்.
1: ஆச்சரியமா, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சேயோன் அப்படின்னாலும் முருகன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அதே நேரத்தில் வந்து சிவந்த உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிவந்த உடம்பு எப்படி வந்தது? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரத்த புரட்டல் அது உடம்புல படும்போது உடல் முழுக்க அந்த ரத்தம் வந்து தெளிச்சு அதனால வந்து உடலே வந்து நிறம் மாறுதில்ல, அப்படியும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து முருகன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குறும்பு ஆட்டுடைய ரத்தத்தை வந்து படைக்கிற ஒரு பழக்கம் முருகனுக்கு இருந்திருக்கு.
0: அதுவும் நீங்கள் சொல்றது மாதிரியே குறுந்தொகையில் ஒரு பாட்டில் குருதிப்பூவின் குலைக்காந்தட்டே என்று வருகிறது. முருகன் வந்து அவுணர்களை தேய்த்து இல்லையாக்கினவன், களமெல்லாம் செம்மைப்பட ஆக்கினவன். அவன் கையில் இருக்கிற வேலும் சிவப்பா இருந்துச்சு, அவனுடைய யானையும் சிவப்பா இருந்துச்சுன்னு அந்த குறுந்தொகை பாட்டிலே கூட நீங்கள் சொல்கிற செய்தி இருக்கு.
1: இன்னொன்று வந்து வேலன் அப்படிங்கிற ஒரு சொல்லும் முருகனை குறிக்கிறது தான். ஏன்னா வேல் கொண்டு இருப்பவன் அவன் தான் அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம வந்து உருவத்தில் வந்து கடவுளை வழிபடுறதுக்கு முன்னாடியே வேலை வழிபட்டிருக்காங்க. ஏன்னா கல்வேல் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து வேலன் வெறியாடல், இது வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கும் அந்த ஒரு பழக்கம் உண்டு. கோடங்கி வந்து செய்யறது வந்து அது அந்த காலத்துல வந்து அதுதான் வேலன் வெறியாடலா இருந்தது அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு தருவாயில் வந்துட்டோம். இன்னும் நிறைய செய்திகள் ஆனால் சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ வந்து எனக்கு என்னென்னா, நற்றிணை பாடலில் மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்னு ஒரு பாடல் தொடங்குது இல்லையா? இப்போ இந்த பாடல் குறித்த செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அதை சேர்த்து சொல்லிவிடுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: இந்த மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்ற அந்த நற்றிணை பாட்டு பாடுனவர் பேர் பிரம்மச்சாரிங்க. நீங்கள் இன்னைக்கு பார்க்குற பிரம்மச்சாரி தானான்னு தெரியல, ஆனால் அவர் பேர் பிரம்மச்சாரிங்க. அவர் வந்து ஒரு பாடலை பாடுறார், வேலன் வெறியாட்டை பற்றி ஒரு பாட்டு பாடுறார். பொதுவாக அந்த காலத்தில் அந்த வெறியாட்டு ஏன் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவி ஒரு தலைவனை விரும்புவா, அந்த உண்மையை அறியாத தாய்க்கு தன் மகளுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது,
1: பசலை நோய் வந்துருச்சு,
0: பசலை நோய் வந்துருச்சு, தனியா பார்த்து சிரிக்கிறா, சோகமாவே இருக்கிறான்றத பார்த்தோன்னே ஏதோ நோய் வந்துருச்சு போட்டிருக்கு, முருகன் தான் காரணம் என்று நினைத்து வேலனை அழைத்து அவ வெறியாட்டு எடுக்க சொல்லுவான். அப்படி வெறியாட்டு எடுக்கிற காலத்துல வேலன் ஆடுகிற போது முருகன் வருவதாக ஒரு குறிப்பு உண்டு. அந்த வேலன் வந்து வேண்டும் போது முருகன் வந்தா, அப்போ அந்த தோழி கேட்கற மாதிரியான ஒரு பாட்டு அதுங்க. அவ கேட்குறான், உனக்கு தெரியும்ல முருகா, இவ காதலுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும், அவன்தான் காரணம். ஆனால் அவன் வேலைன்னு சொல்கிறான், நீ தான் காரணம்னு சொல்லி, அப்போது நீ வந்தீன்னா உனக்கும் அறிவில்லை தானே என்று கேட்பதாக ஒரு கொள்கையாக ஒரு கருத்தியலாக அது முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஆக அந்த காலத்தில் இருந்த பெண்களுடைய அறிவினுடைய நுட்பத்தை நம்ம நினச்சி பார்க்குறோம். கடவுளையே கேள்வி கேட்குறாங்க, என்ன இருக்கட்டும் பார்க்கட்டும், உனக்கு தெரிய வேணாமா கடவுளே, உனக்கு தெரியுமில்ல, அவன்தான் காரணம்னு தெரியுமில்ல, ஏன் இப்படி நீ வந்தாய் என்று கேட்பதாக அந்த பாட்டு இருக்கிறது. நம்முடைய அறிவுசார் தலைமுறையினுடைய ஒரு பாட்டாக அதை நாம் எடுக்கணும். அது மட்டுமில்ல, சிலப்பதிகாரத்திலும் இதே கருத்துடைய ஒரு பாடல் இருக்கிறத பார்க்குறோம். குன்ற குறவையில், நேரிலை நல்லாய் நகையா மலைநாடன், மாறுவதரு வெண்ணோய் தீர்க்க வரும் வேளன், தீர்க்க வரும் வேளம் தன்னினும் தான் மடவன். அதாவது இந்த வேலனை விட முட்டாள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீதேன்னு சொல்லி அந்த பாட்டு சொல்வதாக அமைந்திருக்கிறது. கடவுள் மேலே ஒரு உரிமை இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் மீது இருக்கிற அன்பு பெரியது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். இது மாதிரி கடவுளை கூட கேள்வி எழுப்புகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, நம்ம நீங்கள் சொன்னது போல் சூரனை வரம் செய்த கதைகள் சங்க நூல்களிலே பல நூல்களிலே குறுந்தொகையிலே அகநானூற்றிலே இன்னும் பல நூல்களிலே வந்திருக்கிறது. சூரபன்மன் அந்த கதை உங்களுக்கு தெரியும். குன்றமாகின்ற அவனை நெஞ்சிலே நடுவக அந்த வேளறிந்து முருகன் இரண்டாக பிரித்து ஒன்று கோழியாகவும் ஒன்று மயிலாகவும் போனது என்று நாம் பார்க்கிறோம். கோழிக்குடி

0: யாக ஏற்றுக்கொண்டான் என்று. இப்படி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன, நிறைய நல்ல செய்திகள் வினாவாக தொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி, நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.
1: சங்க இலக்கியத்தில் முருகன் பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க, நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: பி.பி. ஸ்ரீனிவாஸ் எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல். திருவிளையாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, இதில் ஷேக் சின்ன மௌலானா அவர்களின் நாதசுர இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி, இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. முதலாவதாக பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள், நலமாய் வளமாய் வழங்குபவர்

பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் கதை அரங்கம். இந்நிகழ்ச்சியினை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஒன்று 45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:35 சேந்திசை பாடப்பயிற்சி, இன்று நேபாளி மொழி பாடப்பயிற்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:27 குறளமுதம் 396 தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், மாலை 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் பாரதி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். இரவு 7 மதுரை தென்றல், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி. கு மண்ணும் மணியும், இதில் கால்நடைகளில் ஏற்படும் நோய் மேலாண்மை குறித்து கால்நடை மருத்துவர் ஆர் திவ்யதர்ஷினி தரும் தகவல்கள், தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறுமுன் ஆகியன இடம்பெறும். இரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி, இதில் இக்கால இயற்பியல் உரை வழங்குகிறார் விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்விகுமாரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 தேசிய இசை நிகழ்ச்சி, இதில் வித்வான் காளிபிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். விட்டல் குமார் ராஜ்புரா அவர்கள் பக்கவாத்தியம். இந்நிகழ்ச்சியினை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரவு 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக.

இனி வருவது 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. நேயர்களே,

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் ஷேக் சின்னமௌலானா அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். முதலாவதாக ஏலரா கிருஷ்ணா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காம்போஜி ராகம் ரூபக தாளம்.

0: இதுவரை ஷேக் சின்னமௌலானா அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நமது ஒவ்வொருவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். சேவை உறுதியேற்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து பட்நாகர் செல்லும் யாத்ரீகர்கள் இடையே இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், மதிப்புமிக்க நன்னெறிகள் தமது வாழ்க்கையை மாற்றியமைத்ததாக கூறினார். காசி மாநகரம் ஆன்மீக நெறிமுறைகளின் சின்னமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். சேவை மனப்பான்மையோடு யாத்திரையில் இளைஞர்கள் பங்கேற்றுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் கணிசமான அளவில் மேம்படுத்தப்பட்டு சுயசார்

0: சார்புமிக்க கிராமங்களாக உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். கிராமங்களின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்த பிரதமர், சேவை, பொறுமை, ஒத்துழைப்பு, நேர்மறையான சிந்தனை உள்ளிட்ட உபாத்யாயாவின் வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். உழைப்பின் பாதையில் நாம் செல்ல வேண்டும் என பண்டிட் உபாத்யாயா விடுத்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யாத்ரீகர்கள் தங்களது அனுபவங்களை இந்த கலந்துரையாடலின் போது பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த யாத்திரை ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அன்றாட அனுபவங்களை குறிப்பு எடுத்து வைக்க வேண்டும் எனவும் யாத்ரீகர்களிடம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் தேசபக்தராகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபட்டவர் உபாத்யாயா என்று கூறியுள்ளார். உள்ளார்ந்த வளர்ச்சி, சமூக நீதி உள்ளிட்ட இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தை மக்கள் இணைந்து மேற்கொள்வதற்கு ஊக்கம் அளித்தவர் பண்டிட் தீன்தயாள் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் 70,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் கிராமப்புற இளைஞர்கள் பயிற்சி பெற்றவுடன் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். 3 மாதம் முதல் 12 மாதம் வரை பல்வேறு பிரிவுகளில் அளிக்கப்படும் இந்த பயிற்சி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்றுள்ளன. வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் வன பாதுகாப்பு நடவடிக்கையை திறம்பட மேற்கொள்வதற்கு தேவையான புதிய உத்திகள் இந்த திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார். வனப்பகுதிகளில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுவதை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் வன வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 537 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். மக்களுக்கான ஒலிபரப்பு சேவையின் தரத்தை உயர்த்த ஆகாஷ்வாணி நிலையங்கள் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இன்று வட மாநிலங்களின் ஆகாஷ்வாணி நிலைய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஆர் கே ஜெயின், நிகழ்ச்சிகள் மற்றும் செய்தி ஒலிபரப்பின் தரத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக ஒலிபரப்பு தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆகாஷ்வாணியின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு ராஜீவ்குமார் ஜெயின், ஆகாஷ்வாணி நிலையங்களில் விளம்பரம் மற்றும் விற்பனையை மேம்படுத்தி வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டின் முதலீடுகள் அதிகரித்து ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் உத்வேகம் அளித்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக உயர்த்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் வலு சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த சலுகைகள் 14 முக்கிய துறைகளுக்கு அளிக்கப்பட்டு 2,40,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டதாகவும், இதன் காரணமாக 2,66,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 15,20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான ஏற்றுமதி அதிகரித்து 14

0: 100,000-க்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் சவால்களை சமாளிப்பதற்கான புதிய உத்திகளை கையாண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த சர்வதேச இன்ஸ்டெப் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர், ஒரு நாடு ஒரு குடும்பம் என்ற வசுதெய்வ குடும்பக தத்துவத்தில் இந்தியா நிலைத்திருப்பதாக கூறினார். உலக நாடுகளுடன் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இந்தியா ஒத்துழைப்பு நல்கி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். சிக்கிம் மாநிலம் யால்ஷிங் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் பல வீடுகள் சேதமடைந்தன. அரசு அலுவலகங்களும் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், மக்களின் பாதுகாப்பான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்தந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை பெய்து வருவதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு பிரேம்சிங் தமாங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் கபடி பிரிவில் இந்தியா 48-24 என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 66-28 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் சத்யன் ஞானசேகரன் ஹர்மீத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 200 மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும், 200 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் ரிஷப் தாஸும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு விளையாடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார். வன பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணியை மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று தொடங்கி வைத்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் நம்பிக்கைக்குரிய தொழில் மையமாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் காற்று இதே வேகத்தில் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். அரபிக் கடற்பரப்பில் 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பிலும் காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கு முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு.

திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1.3 முதல் 1.6 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கடலூர் கடலோர பகுதிகளில் கிளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 18 முதல் 24 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு இங்கு அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை 19 முதல் 24 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 24 வினாடிகளுக்குள் 0.8 முதல் 1.4 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 19 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.6 மீட்டராக அலைகள் உயரும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல். எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் சென்னை வானொலி பாடற்குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: റേഡിയോ ലിസണേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
2: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
1: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
2: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: குறை சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
2: அக்கறையுடன்
1: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்னாச்சுடா நம்ம ஊருக்குள்ள காலகையம் பூத்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வாப்பு கேப்போம்.
0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
4: அந்த காலக்கு ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
1: அதாவது
0: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்கக்கா.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இனி வருவது 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
2: டெல்லி அஞ்சல்.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has said Viksit Bharat can be realized only with the contribution and participation of everyone. Mr. Modi made these remarks during a virtual interaction with Seva Yatris traveling on the yatra from Varanasi to Vadnagar under Seva Sankalp Abhiyan.
4: Hame Atmanirbhar Bharat banana hai. Chunautiyan aayegi. Chunautiyon ko chunauti dene ka to sanskar lekar ke hum chale hain. Isliye hame har din ek nayi urja lekar सेवा भाव के साथ राष्ट्र कल्याण, राष्ट्र सेवा का काम, जन सेवा से राष्ट्र सेवा, इस मंत्र को जीना है। इस यात्रा में भी जितने ज्यादा लोगों को सेवा के काम में जोड़ेंगे, ये यात्रा उतनी ज्यादा सफल होगी।
3: Mr. Modi highlighted that Vadnagar gave him the values that shaped his life, while Kashi added countless colors of service to those values. He noted that over the past 12 years, the gap between cities and villages in India has narrowed significantly. The Prime Minister said the infrastructure in villages has improved considerably, while self-reliance among the women of the country has also increased. Vice President C.P. Radhakrishnan has said, in an increasingly interconnected world, emerging challenges cannot be effectively addressed by nations working in isolation. Interacting with participants of the 4th edition of the International Strategic Engagement Programme, or INSTEP, at the Uparashtrapati Bhavan today, Mr. Radhakrishnan said,

0: the internee thoughts of Vasudhaiva Kutumbakam, that is, one earth, one family and one future, reflects collective well-being of people around the globe. INSTEP is an initiative aimed at promoting regional security and closer cooperation among like-minded nations. Prime Minister Narendra Modi has highlighted the achievements of the Make in India initiative as it marks 12 years. In a social media post today, Mr. Modi said the initiative has led to more being made in India, more investment in India, and more exports from India. External Affairs Minister Dr. S. Jaishankar, South African Foreign Minister Ronald Lamola and Brazilian Foreign Minister Mauro Vieira have strongly condemned the Pahalgam terror attack and reaffirmed their commitment to zero tolerance for terrorism. The three ministers met under the IPSA Dialogue Forum in New York on the sidelines of the United Nations General Assembly yesterday and stressed their commitment to the UN Charter, international law and a stronger multilateral system. In a joint statement, the ministers called for a comprehensive reform of the UN Security Council. Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav launched the workshop on capacity enhancement for effective forest management project in New Delhi today. On the occasion, the minister said the project holds significant potential for enhancing technical and field level capabilities in forest fire management, biodiversity conservation and climate action. The project has an outlay of over 537 crore rupees, including a contribution of over 440 crore rupees by Japan International Cooperation Agency. The project is being implemented over 7 years and involves all states in India. The government has said 70,000 rural youth across states and union territories will be provided skill training from next month under the Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana 2.0. It is a centrally sponsored scheme providing placement-linked skill training to poor rural youth. The Rural Development Ministry said all the 31 participating states and UTs have been allocated more than 9 lakh targets under the scheme for a period of 2 years. The Intermeteorological Department has issued an orange alert for heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Odisha, Sub-Himalayan West Bengal, Sikkim and Vidarbh today. According to the Weather Agency, heavy rainfall is also expected over Uttarakhand, Bihar, Jharkhand, Andhra Pradesh, Kerala, Mahe and Telangana during the day. Indian men's and women's kabaddi teams have entered the finals at the Asian Games after registering comprehensive victories in their respective semi-final matches. The women defeated Nepal 48-24, while the men outplayed Thailand 66-28, keeping their unbeaten run intact. And with that, we end this news bulletin.
1: Neeram oru mani 10 nimidam. ആകാശവാണി എന്നുയിർ തോഴി തേൻകൂട് തൊകുപ്പ് നികഴ്ചി.
2: ഇന്നത്തെ നികഴ്ചിയിൽ പേർ സൊല്ലും കഥ, എഴുത്തിൻ ഇസൈ, നലമായ് വളമായ് മറ്റും കഥ അരങ്ങം ആകിയവ ഇടംപെറും. சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா மயிலாடுதுறைக்கு போறோம். இப்ப மயிலாடுதுறைக்கு ஏன் அந்த பேர் வந்திருக்கிறது என்று கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆவலா இருக்கா? வாங்க மயிலாடுதுறைக்குள்ள போகலாம். மயிலாடுதுறை வந்து 2020 தமிழ்நாட்டினுடைய 38th மாவட்டமாக உருப்பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்லவேணும். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அது தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த மயிலாடுதுறை தனி மாவட்டமாக உருவாக்கப்பெற்றது என்றதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த மயிலாடுதுறைக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக நெல் வயல்களில் வயல் சூழ்ந்த பகுதியில் மயில்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ நெல் வயல்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே நீர்வளம் மிக்க இடமாக இருக்கணும். காவிரி டெல்டா பகுதி

நதியினுடைய நீர் வளத்தால் அங்கே வந்து நெல் வயல்கள் செழித்து வளர்ந்திருக்கிறது. அப்படி நெல் வயல்களும் செழித்து வளர்ந்த நிலப்பகுதியில் மயில்கள் அதிகமாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி மயில் ஆடிய துறை, மயில் ஆடும் துறை என்பதுதான் இது மயிலாடுதுறை என பெயர் பெற்றது என்று அறிய கிடைக்கிறது. இந்த ஊருக்கு பழைய பெயராக மயூரபுரம், மாயவரம், மாயூரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வடமொழியில் மயூரம், மயூரா, மயூரி என்றால் மயில் என்று பொருள். மயிலுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு. மஞ்சைன்னா சொல்லுவோம், சிகி சிகண்டி என்றெல்லாம் மயிலுக்கு வேறு பெயராக நாம் சொல்லுவோம். அப்படி வடமொழி பெயராகத்தான் இந்த ஊருக்கு மயூரபுரம், மயூரா, மயூரி, மாயூரம் என்றெல்லாம் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அரசாங்க ஏடுகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாயவரம் என்றே இந்த ஊர் இருந்திருக்கிறது. அதாவது மாயவரம் அதுவும் வடமொழி பெயராக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு எப்படி இந்த மயிலாடுதுறையின் பேர் வந்தது அப்படின்னு அந்த வரலாறை பார்க்கும் பொழுது திருமுறைகளில் மயிலாடுதுறை என்றே இருந்திருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி 1982 இந்த ஊரானது தமிழக அரசால் மயிலாடுதுறை என மாற்றம் பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு, ஏன் இந்த ஊருக்கு பேர் மாயூரம் வர்றப்ப அந்த ஊரை வைத்து ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, முதல் முதல்ல நாவல் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நாவலை எழுதிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர் வந்து மாயூரம் என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பேரோடு சேர்ந்து அவர் அறியப்படுகிறார். அவர் மாயூரத்தில் பிறந்திருக்கிறாரா அப்படின்லாம் இல்லை, அவர் பிறந்தது வந்து திருச்சி குளத்தூரில் பிறந்தவர். தரங்கம்பாடியிலும் மாயவரத்திலையும் முன்சிப்பாக வேலை செஞ்சிருக்கிறார். முன்சிப் என்றால் மாவட்ட நீதிபதி என்று பொருள். அப்படிதான் அவர் வேலை பார்த்த இடத்தில் அதை நினைவாக போற்றும் வகையில் அவர் தன்னுடைய பெயரை அந்த ஊர் பெயரோடு சேர்த்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படிதான் இந்த மாயூரம் என்ற ஊர் தமிழகத்தில் நிறைய அறிய கிடைத்த செய்தியாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக மயிலாடும் துறை, மயிலாடிய துறை, மயூரபுரம், மாயவரம், மாயூரம் இப்படி பலவாறாக சொல்லப்பட்ட ஊர்தான் இறுதியில் இப்பொழுது வழக்கத்தில் மயிலாடுதுறை என்றே அழைக்கப்பட்டு வருகிறதை தமிழக வரலாற்றில் நாம் அறிகிறோம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் ரேவா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு: மீள பிறக்கிற ஒரு துளி சுழற்சி. நான் என்பது நுழைய மறுக்கிற நாட்காட்டியின் பெரும் பகுதி. கணக்குகள் சாட்சியங்களாகும் போது சாட்சியங்கள் ஒரு ஸ்படிக மாலையாகி முன் தொங்குகிறது. எண்ணிக்கையின் ஒவ்வொரு தருணத்திலும்

நிரப்பப்படும் உடல் எண்ணிலிருந்து பிரிந்து சேமிக்க தொடங்குகிறது. கணக்கற்ற எண்ணெய் எதிலும் முற்று பெறாத தொகுதி உருவாகுகிறது, ஆகிக்கொண்டு இருக்கிறது. அதில் சொல் வழிய மூட்டும் சாலைகள் நமக்கு சொந்தமற்றவை. அங்கே குகை ஓவியம் முன் சிரிக்கிறது. சேர்த்து வைத்தவை சொந்தம் கொண்டாடும் ஞாபகத்தை நகைப்புக்குரியதாய் மாற்றும் சட்டகம் அறிந்து வெளியேற்றுகிறது. எனதல்லாத ஒன்றை ஒன்றின் எனதான மற்றொன்றை எதிலும் நிற்கத் தொடங்கும் நான்கள் எனக்கு முந்தையது, என்னுடையது, எனக்கு பின்வருவது, அதை தொடர்வது. சுழற்சி சுற்ற சுற்ற வந்து நிற்கும் கணக்கில் மிதக்கத் தொடங்கும் உடல் அதனுள் ததும்பும் 8 மீட்டர்கள், 75 ட்ரில்லியன்கள், 6.8 லிட்டர்கள் என்னும் அறிந்து கொண்ட அறிவியலின் இன்ன பிறக்கல். மனித வாசனையின் எதிர்ப்பக்கம் எண்ணெய் திருகுகிறது. அங்கே நிலவும் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தோடு எடையற்றவை எண்ணெய் கிழிக்கின்றன. நான் நுழைகிறேன். மீள பிறக்கிற ஒரு துளி சுழற்சி அப்படின்னா நாம் எல்லாருமே ஒரே ஒரு துளியில் உருவாகிற ஒரு உயிர் தான். இந்த உயிருக்குள்ள இந்த உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நம்ம சரியாக தெரிஞ்சு வச்சுருக்குறோமா? அறிவியல் பூர்வமே நம்ம உடல் நமக்கு பழக்கப்பட்ட உடலுக்குள்ள நாம் என்னவா இருக்கோம், நம்மளோட உடலோட மாற்றம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நமக்கே நம்மளை பற்றி தெரியாத போது நம்மளோட தொடர்பு கொள்கிற மனிதர்களை நாம் என்னவா புரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்றத ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுற இடம் ரொம்ப சரியானதாக இருக்குமா அப்படின்னா அது இல்லை அப்படின்றத தான் இந்த கவிதைக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மூச்சு பயிற்சியில அப்டாமினல் பிரீத்திங், ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பிரீத்திங் இருக்கு. அப்டாமினல் பிரீத்திங் இல்லைன்னா வயிறு சுவாசம், அது எப்படி பண்றதுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போறேன். ஃப்ளாட்டாக படுத்துக்க போறீங்க, உங்களோட முதுகில் படுத்துக்கோங்க. பெட்ல படுத்துக்கலாம், இல்லை கீழே படுக்க முடிஞ்சால் கீழே படுத்துக்கலாம். படுத்துட்டு உங்கள் காலை வந்து நல்லா மடக்கிக்கோங்க. எப்படி மடக்கணும் அப்படின்னா, உங்கள் முட்டி மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி, ஆகாசத்தை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து படுத்துக்க போகிறீங்க. உங்கள் ரெண்டு கையுமே வந்து உங்கள் உடம்புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்ஹேல் சொல்லும்போது நீங்கள் மூச்சை உள்ளே வாங்க போகிறீங்க, எக்ஸ்ஹேல் சொல்லும்போது மூச்சை வெளியில் விட போகிறீங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் மூச்சை உள்ளே வாங்கும்போது உங்கள் வயிறு நல்லா வெளியில் தள்ள போகிறீங்க. எக்ஸ்ஹேல் சொல்லும்போது உங்கள் மூச்சை வெளியில் விடும்போது உங்கள் வயிறு நல்லா உள்ளே இழுக்க போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? இன்ஹேல், நல்லா உங்கள் வயிறு நல்லா பெருசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். எக்ஸ்ஹேல், நல்லா வயிறு சுருங்கட்டும், இன்னும் கொஞ்சம் மெதுவாக உள்ளே இழுங்க, உள்ளே இழுங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். நீங்கள் எங்கேயுமே மூச்சை இழுத்து பிடிக்கக்கூடாது, ஃப்ரீயாக மூச்சை உள்ளே வாங்குங்க, ஃப்ரீயாக மூச்சை வெளியில் விடுங்க. ஸோ போன வாட்டி பண்ண மாதிரி இப்போ கவுண்டிங்கோடு பண்ணுவோம் நம்ம. இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு, நல்ல வயிறு பெருசாகணும். எக்ஸ்ஹேல், மூச்சை வெளியில் விடுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு, எக்ஸ்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு, எக்ஸ்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. மெதுவாக மூச்சை உள்ளே வாங்குங்க. இன்ஹேல், நல்லா வயிறு நல்லா பெருசாகட்டும், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். எக்ஸ்ஹேல், மூச்சை மெதுவாக வெளியில் விடுங்க, நல்லா வயிறு உள்ளே இழுங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு இல்லை அஞ்சு நாள் வந்து இந்த மாதிரி படுத்துன்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா, நீங்கள் சேரில் உட்காந்தோ இல்லை கீழே உட்காந்தோ இதே பயிற்சியை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூச்சை உள்ளே வாங்கும்போது வயிறு நல்லா பெருசாகணும், அண்ட் வயிறு நல்லா உள்ளே போகும்போது உங்கள் மூச்சை வந்து வெளியில் போகணும். ஸோ இது ரெண்டுமே ரிலேட்டட் ஆக்சுவலாக.

ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கவுண்டிங்கையும் நீங்களே வந்து 3 கவுண்ட் இல்லை 6 கவுண்ட் வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம மூச்சை வெளியில் விடுற கவுண்ட் மூச்சை உள்ளே வாங்குற கவுண்ட்டோட டபுளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு எல்லாமே வெளியில் போகும். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டேயோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் வரல வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள், அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.

0: கதை அரங்கம் வழங்குகிறார் கவிதா அவர்கள்.
1: வணக்கம் நண்பர்களே. தாமரைப்புளம் அப்படின்னு ஒரு அழகான ஊர்ல ஒரு சின்ன டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடைக்கு தினமும் ஒருத்தர் வருவாரு. வயசு 60 இருக்கும். தினமும் ஒரே டீ, ஒரே பெஞ்சு, ஒரே நேரம். ஒரு நாள் அந்த டீ கடை வச்சிருந்த அந்த பையன் கேட்டான், ஐயா தினமும் இங்க தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க, யாருக்காகவோ காத்திருக்கீங்க, யாருக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, யாருக்காவும் இல்லப்பா. அப்புறம் ஏன் தினமும் இங்க வர்றீங்க? தம்பி, இங்க நான் தனியா உட்கார்ந்திருந்தாலும் தனிமையா உணர மாட்டேன்ப்பா. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாளும் அந்த பெரியவர் வராரு. ஆனா அன்னைக்கு டீ கடை பையன் அவருக்கு டீ கொடுக்கும்போது, ஐயா இன்னைக்கு டீக்கு காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அவரு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. ஏன்பா, நேத்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு ஐயா அந்த வார்த்தை. நான் தினமும் இங்க டீ விக்கிறேன், 100 பேரை பாக்குறேன், ஆனா யாருக்கிட்டையுமே நான் பேசுறதே இல்லை. அந்த பெரியவர் சிரிச்சார். அதனால இன்னிலேருந்து இங்க டீ குடிக்க வர ஒவ்வொருத்தட்டையும் ஒரு வார்த்தையாவது அன்பா பேசலான் இருக்கேன் ஐயா. அதுக்கப்புறமா அந்த டீ கடை மாற ஆரம்பிச்சுது. ஒருத்தர் வந்தா, எப்படி இருக்கீங்க? இன்னொருத்தர் வந்தா, வேலையெல்லாம் எப்படி போகுது? மற்றொருத்தர் வந்தா, சாப்பிட்டீங்களா? அவ்வளோதான், பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த டீ கடை வெறும் டீ கடையா மட்டும் இல்லாம மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஒரு நாள் அந்த 60 வயது பெரியவர் வரல. டீ கடை பையன் கொஞ்சம் பதட்டமா இருந்தான். ஐயோ, இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் வரல அப்படின்னு. சாயந்தரமா ஒரு ஃபோன் கால் ஒன்று அவனுக்கு வருது. ஹலோ ஐயா, தம்பி இனிமே நான் உன் டீ கடைக்கு வர முடியாதுப்பா, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஆனா நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னியே. என்ன ஐயா? ஒரு சின்ன வார்த்தை கூட ஒருத்தரோட நாளையே மாத்திரும் அப்படின்னு அவர் கொஞ்சம் அமைதியா இருந்தார். நீ எனக்கு தினமும் டீ மட்டும் கொடுக்கலப்பா, நான் இன்னும் இந்த உலகத்துல முக்கியமானவன் தான் அப்படின்னு சொல்லி உணர வச்சேன். சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அவ்வளவுதாங்க நேயர்களே, நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்களை பண்ணித்தான் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. சில நேரத்துல எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை, சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை, சில நேரத்துல கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும், இந்த 3 வார்த்தையே போதுங்க. நம்மளால ஒருத்தரோட பிரச்சனையை தீர்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அவங்களோட அந்த பிரச்சனையை தனியா சுமக்காம இருக்கிறதுக்கு ஒரு தோள் கொடுக்க முடியும். அதனால இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா கிட்டயோ, உங்க அப்பா கிட்டயோ, இல்ல நண்பர்கிட்டயோ ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. எப்படி இருக்கம்மா, நல்லா இருக்கியா? அந்த ஒரு கேள்வி அவங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ல வர்ற ஒரு சின்ன மெசேஜ். வாழ்க்கையில பெரிய மனிதராகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனிதரா இருப்போம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளோடும் தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.
0: தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி

0: டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: எப்படி நம்ம திட்டம் போட்டிருப்போம்னா, ஒரு வாரத்தில் விளைச்சல் கிடைக்கக்கூடிய தாவரமோ என்னவோ அது ஸ்பைரலாக வச்சுருப்போம். 2வது வாரத்தில் ஒரு 14 நாளில் காளான் போன்றவை கிடைக்கும். 3வது வாரம் கீரைகள் கிடைக்கும். கீரைகளையும் பல்வேறுபட்ட கீரைகள் இருக்கு. இப்போ 8வது வாரம்ல காய்கறிகள் வந்து பயன் தரக்கூடிய மாதிரி வந்துடும். இப்படி திட்டம் போட்டு போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு நாளாண்டு வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ 1 ஏக்கர் 100 சென்ட் இருக்குமா இருந்தால் அந்த 100 சென்ட்க்கும் 50 பொருளை உள்ளே கொண்டு வரலாம். 2 சென்ட் 1 பொருளை வச்சு உள்ளே கொண்டு வந்தால் எங்களுடைய கணக்கின்படி 1 மாதத்துக்கு 1 ஏக்கரில் குறைந்தது 1,00,000 ரூபா நீங்கள் வருமானமாக பெற்றுக்கொள்ளலாம்.
3: லாபகரமான முறையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூநத்தம் கே ரத்னராஜசிங்கம் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நம் நாட்டின் உற்பத்தி அதிகரித்து முதலீடுகள் உயர்ந்து ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் 12வது ஆண்டையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த திட்டத்தால் அனைத்து துறைகளிலும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் கட்டமைப்பை முன்னெடுத்துச் சென்று வர்த்தகத்தை மேம்படுத்தி புதிய சிந்தனைகள் மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் நாட்டின் வளர்ச்சியையும் வளத்தையும் உறுதி செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் நடைபெறும் இளம் யாத்ரீகர்கள் இடையே காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர், இந்த பயணத்தில் இளையோர் பல்வேறு சேவைகளின் அடிப்படையில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் கிராமங்கள் வளர்ச்சி பெற்று மகளிரிடையே சுயசார்பு தன்மை அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இணைப்பு சங்கிலிகளை கொண்ட இவ்வுலகில் சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சர்வதேச ஒருங்கிணைப்பு சார்ந்த நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் கொள்கை உலக நாடுகள் நலத்துடன் இருப்பதை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். G20 தலைமைத்துவத்தின் போது இக்கொள்கையின் மூலம் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிகழ்வுகளை நோக்கி இந்தியாவின் அணுகுமுறை அமைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஒத்த நாடுகள் இடையே ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு என்பதை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. வனங்களை பாதுகாக்கும் முன்கள பணியாளர்களின் திறனை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் வன மேலாண்மை திறன் மேம்பாடு

0: திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், வனம் சார்ந்த பாதுகாப்பில் தொழில்நுட்பங்கள் மற்றும் கள நிலையிலான திறன்கள் மேம்படுவது மிகவும் அவசியம் என்றார். இத்திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, காடுகளில் முன்னோடி திட்டங்கள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வனங்களின் வளம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார். மரபு சார்ந்த திறன்களையும் அறிவியல் தொழில்நுட்பத்தையும் நவீன தொழில்நுட்பங்களையும் இணைத்து வன பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். மருத்துவ நிறுவனங்கள் தொடர் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடில்லியில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 71வது ஆண்டு தினத்தையொட்டி இன்று உரையாற்றிய அவர், லட்சக்கணக்கான மக்களின் நம்பகத்தன்மையை இம்மருத்துவ நிறுவனம் பெற்றிருப்பதால் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றார். அனைவருக்கும் தரமான, குறைந்த செலவிலான மருத்துவம் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு உலகளாவிய மருத்துவ காப்பீட்டு பாதைக்குள் நுழைவதில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப சேவைகளை வலுப்படுத்தி தொடர் ஆராய்ச்சிகளால் சுகாதார சீர்கேடுகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு குறித்த செய்தி தொகுப்பு இன்று வெளியிட்டது. ஆண்டு தொடங்கப்பட்ட பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் கடந்த மே மாதம் வரை நாட்டில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 10 கோடியே 50 லட்சம் பெண்கள் பயன்பெறும் வகையில் எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் இந்த திட்டத்தின் மாபெரும் வெற்றி குறித்து பெருமிதம் தெரிவித்தார்.
2: கிராமப்புற பெண்கள் சமையல் 8 கரோட் கரீப் தலித் வஞ்சித் பிச்சடே ஆதிவாசி பரிவாரோ கி பெஹனோகோ முப்த கேஸ் கனெக்ஷன் தியா கயா.
1: கிராமப்புற பெண்கள் சமையலுக்கு விறகுகளையும் சாண எரிபொருட்களையுமே சார்ந்திருந்த நிலையில் அவர்கள் இலகுவாக சமையல் செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் 49 கோடிக்கும் அதிகமான சிலிண்டர் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்ததை அடுத்து இல்லங்கள் காற்று மாசுவிலிருந்து பாதுகாக்கப்படுவதுடன் சமையல் நேரமும் பெருமளவில் குறைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்.
3: உஜ்வாலா திட்டத்தின் கீழே நாங்கள் கேஸ் வாங்கி பயன்படுத்துவதனால பொருளாதார ரீதியாக அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி விறகு எல்லாம் வச்சுதான் சமைச்சிட்டு இருப்போம். பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி.
4: நான் பிரதமர் மோடியோட உஜ்வாலா திட்டத்துல பயனாளியா இருக்கேன். பதிவு பண்ண அடுத்த நாளே எங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் பண்ணிடுறாங்க. இதுக்குண்டான மானிய தொகை 351 ரூபாய் எங்க வங்கி கணக்குல 2 இல்ல 3 நாட்கள்ல வரவு வச்சுறாங்க. இந்த திட்டத்தினால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: பிரதமரின் சமையல் எரிவாயு திட்டத்தால் கல்வி மற்றும் வருவாய் ஈட்டும் பிற பணிகளில் மகளிர் கவனம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் மகளிரின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
5: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நாளையும், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரும் 3ஆம் தேதியும் தத்தம் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகின்றனர். இதனிடையே தாராபுரம் தொகுதியில் வாக்குப்பதிவு சரிபார்க்கும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார்.

0: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அலை வீசுவதை திரு ராகுல் காந்தி உணரவில்லை என்றும் கூறியுள்ளார். சண்டிகரில் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் பேசுகையில், திரு ராகுல் காந்தி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக குறை கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வண்டலூர் அருகே பள்ளியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், அனைத்து பள்ளி வளாகங்களிலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சியில் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தயாரித்த பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து இதன் மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவிக்கையில்,
1: நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை பூம்புகார் விற்பனை நிலையம் சிங்காரத்தோப்பு திருச்சியில் நடத்தி வருகின்றோம். இக்கண்காட்சியில் பலவித கொலு பொம்மைகள், புராண கதாபாத்திர பொம்மைகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் வடிவ பொம்மைகள், சிவன் பார்வதி, ராதா கிருஷ்ணா, விநாயகர், முருகன் போன்ற தனி பொம்மைகள், கிராம வாழ்க்கை பொம்மைகள், விவசாய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியில் இடம்பெறும் அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் சிறப்பு சலுகையாக 10% தள்ளுபடி வழங்கப்படுகிறது.
0: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உக்கரம் கிராமத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய மனிதர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பயிற்றுநர் ஃபௌசியா இக்பால் கூறுகிறார்.
2: என்னுடைய பேர் ஃபௌசியா இக்பால். தொல் மாந்தர்கள் இங்க வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்கள இறந்தவங்களை அடக்கம் பண்ண 10க்கும் மேற்பட்ட கல் பதுக்கைகள் இங்க கிடைச்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடம்பூர் அப்படிங்கிற மலைப்பகுதியிலையும், தாளவாடி போற வழியிலையும், நெங்குமரகடா மலைப்பகுதிகளிலையும் நமக்கு இந்த மாதிரி தொல் மாந்தர்கள் வாழ்ந்த நீமச்சின்னங்கள் நிறையவே கிடைக்க வருது. ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் அப்படிங்கிற பகுதியில சங்ககாலத்துக்கு முற்பட்ட ரொம்ப பெரிய ஒரு ஈமக்காடு நமக்கு கிடைச்சிருக்கு.
0: ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்திய வீரர்கள் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் கலப்பு இரட்டையர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதியில் பிலிப்பைன்ஸ் இணையை 11-3, 11-5 என்ற செட்களில் தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்தனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனகத் சிங் தன்வியையும், ஆடவர் பிரிவில் அபய் ஜப்பானின் ரியோனாவையும் தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் நாட்டின் உற்பத்தி, முதலீடுகள், ஏற்றுமதிகள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ நிறுவனங்கள் சேவையை மேம்படுத்தி நோயாளிகளின் தேவைகளுக்கு ஏற்ப செயலாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தினார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அதற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் தாவேக அரசில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள் உறுதியாகி உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 2:16. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸ். இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. இனிய மதிய வேளையில் இனிமையான பாடல்களோடு வலம் வர காத்திருக்கிறது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் புது கவிதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் இதோ நேயர்களே.

மாலை குவிது திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா குரலில் பாடல் இதோ நேயர்களே.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

மண்வாசனை திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் பாடலொலிக்க கேட்டோம் நேயர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற பயிற்சி நேபாள மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் ருத்ரபோத் கல்யா.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
2: மாதி மாதி
3: மாதி மாதி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: சேதோ முகுட் லாயி
3: சேதோ முகுட் லாயி
2: தாலா தாலா சமுத்ரலே
3: தாலா தாலா சமுத்ரலே
2: பாவு பகாலி
3: பாவு பகாலி
2: சுந்தர் ஸ்ரேஷ்ட
3: சுந்தர் ஸ்ரேஷ்ட
2: பனி பசேகோ
3: பனி பசேகோ
2: யோதேஷ்
3: யோதேஷ்
2: விஸ்வபரி
3: விஸ்வபரி
2: கர்வபோகி
3: கர்வபோகி
2: பஸ்னே
3: பஸ்னே
2: மேரோ தேஷ்
3: மேரோ தேஷ்.
1: பல்லவி எழுதிட்டீங்க. இப்ப முதல் சரணம்.
2: சாப் குராஸ்
3: சாப் குராஸ்
2: சுனாகரி
3: சுனாகரி
2: புல்னே பஹார்
3: புல்னே பஹார்
2: அன்ன
3: அன்ன
2: ஃபல் ஃபூல்
3: ஃபல் ஃபூல்
2: பர்னே
3: பர்னே
2: சௌம்ய மதேஷ்
3: சௌம்ய மதேஷ்
2: ஹோச்சோ அல்கோ
3: ஹோச்சோ அல்கோ
2: கோரோ காலோ
3: கோரோ காலோ
2: சபை ஹம்ரை மான்சே
3: சபை ஹம்ரை மான்சே
2: ஏக்தா மா
3: ஏக்தா மா
2: பாந்தியேகோ
3: பாந்தியேகோ
2: பாரதிய
3: பாரதிய
2: மான்சே
3: மான்சே
2: கங்கா பனி
3: கங்கா பனி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: பக்னே
3: பக்னே
2: நதி
3: நதி
2: நாலா
3: நாலா
2: பிஜாந்தை
3: பிஜாந்தை
2: தர்த்தி சபை
3: தர்த்தி சபை
2: பஞ்சா
3: பஞ்சா
2: உர்வரா
3: உர்வரா.
1: இப்ப ரெண்டாவது சரணம்.
2: ஜாதா தர்மா
3: ஜாதா தர்மா
2: ஆப்னே குஷி
3: ஆப்னே
2: जस्तो माने पनी
3: जस्तो माने पनी
2: हामी सबै
3: हामी सबै
2: भारतीय
3: भारतीय
2: भारत
3: भारत
2: हाम्रो
3: हाम्रो
2: भूमि
3: भूमि.
1: பாட்ட முழுசு எழுதியாச்சு சுமன் கார்கி அவர்கள். இந்த பாடலை எப்படி இசையோடு பாடுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இப்போ

இப்ப முழு பாடலையும் தப்லா இசையோடு சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் 8 அக்ஷரம் கொண்ட ஆதித்தாளத்தில் அமைஞ்சிருக்கு.

0: சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்லை, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற்பயிற்சி கேட்டோம். இடம்பெற்றது நேபாளி மொழி பாடல்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் 5ஆம் தேதி
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கூடலூர் பசார் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அவலாஞ்சி, நடுவட்டம், தேவாலா, ஹாரிசன், உட்பிரையர், மேல்பவானி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், சிறுவாணி அடிவாரம், எமரால்ட் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். பலத்த காற்றுடன் மழை தமிழ்நாட்டின் பல இடங்கள்

0: புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

மாலை வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது குரல் அமுதம்.

0: ஆற்று மணலில் தோண்டும் பள்ளத்தின் அளவிற்கு ஏற்ப நீர் ஊறும். அதுபோல மனிதர்களுக்கு அவர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும். குறையன் 396 அதிகாரம் கல்வி.
1: தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு.
0: ஆற்று மணலில் தோண்டும் பள்ளத்தின் அளவிற்கு ஏற்ப நீர் ஊறும். அதுபோல மனிதர்களுக்கு அவர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும்.

நேரம் மாலை 5:30. வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணையலாம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் 10 அஞ்சத்துக்குள்ள படத்திலிருந்து சத்யபிரகாஷ் குரலில்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நீரம் 5 மணி 45 நிமிடம் 45 நொடிகள் கேட்டு ரசித்துக்கொண்டு

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 5:55. மதுரத்தென்றல் இசைக்கும் நிறைவான பாடலுடன் விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய மாலை நேரத்தின் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 ஒருபட பாடல்கள். இன்று நாம் கேட்கவிருக்கும் பாடல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் பாரதி. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்திகள். மண்ணும் மணியும். கால்நடைகளில் ஏற்படும் நோய் மேலாண்மை குறித்து கால்நடை மருத்துவர் ஆர் திவ்யதர்ஷினி தரும் தகவல்கள். வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை. விடைபெறும் முன் எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி. இக்கால இயற்பியல் உரை

இயங்குகிறார். விருதுநகர் செந்தி குமரன் நாடார் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் என் பிருத்வி குமரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வித்வான் காளி பிரசாத் பாபு மிருதங்கம், லாவியா விசம் வித்வல் குமார் ராஜ்புரா புச்கர் ஆகியோர் இணைந்து வழங்கக்கூடிய இசை நிகழ்ச்சியினை கேட்டு மகிழலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள். இன்று நாம் கேட்கவிருக்கும் நட்சத்திரம் கே ஆர் விஜயா நடிப்பில் வெளிவந்த பாடல்களை இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய ஒளிபரப்பினை பற்றி கேட்டு அறியலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
0: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
5: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
5: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
5: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மெண்டா.
5: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
5: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, 1 மணிக்கு வரும்.
5: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லி இருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லிருக்கேன்.
5: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேள்வி உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
4: சரி சரி, Facebookல மட்டுமா?
5: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
4: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் பாரதி. சாயாஜி சிண்டே தேவயானி நடிப்பில் மகாகவி பாரதியின் வாழ்க்கை வரலாறு சித்திரமாக வெளிப்பட்டு

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாரதி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று

0: திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். இனி விரிவான செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 258,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தாவேக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தாவேக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தாவேக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உட்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு 1 மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச மருந்தாளுநர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகித்து வரும் மருந்தாளுநர்களின் சேவையை போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக கோவையைச் சேர்ந்த மருந்தாளுநர் திருமதி இந்திரா தேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சர்வதேச மருந்தியல் கூட்டமைப்பு நிறுவப்பட்ட செப்டம்பர் 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும்

0: உலக மருந்தாளுநர் தினம் கொண்டாடப்படுது. மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல மருந்தாளுநர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவர்களோட சேவையை பாராட்ட இந்த நாள் கொண்டாடப்படுது. 2026 ஆண்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக மருந்தாளுநர்களை வலுப்படுத்துதல். இந்த கருப்பொருளில் மாறி வரும் மருத்துவ தேவைகளை எதிர்கொள்ள மருந்தாளுநர்களுக்கு தேவையான கல்வி, திறன், அங்கீகாரம் மற்றும் ஆதரவு வழங்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. மருந்தாளுநர்கள் முழுமையான திறனை சுகாதார அமைப்புகளில் பயன்படுத்தும் போது மக்களுக்கு சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கான அணுகல் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் வலிமையான மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5 மணி அளவில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வில் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகள் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால்

0: பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நேற்று நிலவிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5:30 அளவில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தெற்கு வில் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகள் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். எனினும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரத்தில் உள்ள கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு ஜான் லூயிஸ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் சார்பில் ஊட்டச்சத்து மாதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூரில் ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் ராணுவத்திற்கான அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு அப்துல் ரசிக் தலைமையில் இன்று நடைபெற்றது. நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மேயர் திரு ராமகிருஷ்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறையில் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கோரும், போல் வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியாச்சிதாலே இணையும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-14 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லேலா ஜருக்கை வென்றார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேகா அரசு உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் கண்காணிக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள சேவை செய்தியை தற்போது கேட்டு அறியலாம். விருதுநகர் மாவட்டத்தில் குவாரிகள், கிரஷர் மற்றும் கனிம சேமிப்பு கிடங்குகளில் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் AIES 140 தரத்திலான GPS கருவி பொருத்துவது கட்டாயமாகும். பொருத்தப்பட்ட GPS கருவியின் விவரங்களை MIMAS இணையத்தில் பதிவு செய்து ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும். GPS கருவி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட AIS 140 தரத்திலான நிறுவனங்களிடம் இருந்து மட்டுமே பொருத்தப்பட வேண்டும். எனவே

0: கோரி குத்தகைதாரர்கள், க்ரஷர் உரிமையாளர்கள், கனிம சேமிப்பு கிடங்கு உரிமையாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவியை பொருத்தி MIMAS இணையத்தில் ஒருங்கிணைப்பு பணியை 30/9/2026 அதாவது இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். MIMAS 30/9/2026 பின்னர் AIS 140 ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு MIMAS இணையத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே கனிம போக்குவரத்திற்கான நடைச்சீட்டு அனுமதி சீட்டு வழங்கப்படும். எனவே தொடர்புடைய அனைவரும் கால தாமதமின்றி உரிய நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் ஜிபிஎஸ் பொருத்துதல் மற்றும் MIMAS ஒருங்கிணைப்பு பணிகளை நிறைவு செய்ய வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதுநகர் பகுதியிலிருந்து அறிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை கேட்டது விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: எனக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
3: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
3: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
2: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
3: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
2: என்டர்டெயின்மெண்டா.
3: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
2: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
3: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
2: ஆமா, 1 மணிக்கு வரும்.
3: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
2: நானும் கூட சொல்லிருக்கேன்.
3: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
2: சரி சரி, Facebookல மட்டுமா?
3: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
2: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
0: மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல்.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: எங்க போனா? அமுதா, ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: தொடர்வது திருவாரூர் மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார்.
2: திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படுத்தப்படும் தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமாக பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. தற்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனது ஒருங்கிணைந்த தேர்வுகளுக்கு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுகளுக்கான கல்வித் தகுதி 12ஆம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இத்தேர்விற்கு இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி கடைசி நாளாகும். இதற்காக திருவாரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ பயிலும் மட்டம் மூலமாக கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. தகுந்த ஆவணங்களுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுகி பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவிக் குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குவது போன்ற திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக கடந்த 18ஆம் தேதி அன்று சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் 60 வயதிற்குட்பட்ட கைம்பெண்கள் உள்ளிட்ட உதவி தேவைப்படும் பெண்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் இவர்கள் எந்த தினத்தில் வேண்டுமானாலும் சம்பந்தப்பட்ட துறையினை அணுகி உதவிகள் பெறலாம் என்றும் வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில்

0: நடப்பாண்டில் சம்பா நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு நவம்பர் 15 தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயிர் காப்பீடு கட்டணமாக சம்பா நெற்பயிருக்கு ஹெக்டேருக்கு 1441 மற்றும் ஏக்கருக்கு 583 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள பயிர் காப்பீடு இணையதள முகவரியையோ அல்லது அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையோ அல்லது வேளாண்மை அலுவலரையோ உதவி வேளாண்மை அலுவலரையோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளையோ அல்லது திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தையோ அணுகுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தனி தேர்வர்களாக தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனி தேர்வர்களின் மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மதிப்பெண் சான்றிதழ்களை அளிக்கும் பொருட்டு அரசிதழ் அறிவிக்கை வெளியிட அரசு தேர்வுகள் இயக்கத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மார்ச் 2019 முதல் ஜூன் ஜூலை 2024 வரையிலான ஆண்டுகளில் தேர்வு எழுதி தேர்வு மையங்களுக்கு சென்று மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளாத தனி தேர்வர்கள் உரிய ஆதாரங்களுடன் திருவாரூர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் அக்டோபர் 30 தேதிக்குள் நேரில் சென்று பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் இளைஞர் நீதி குழுமத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த அடிப்படையில் இளநிலை உதவியாளருடன் இணைந்த பதிவறை எழுத்தர் பணியிடம் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு 42 வயதிற்குட்பட்ட தகுதி வாய்ந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். வருகின்ற 30 தேதி மாலை 5 மணிக்குள் இதற்கான விண்ணப்பத்தினை அனுப்பி வைத்திடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அக்டோபர் 20 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாகவும் சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் அடங்கிய தகுதிகள் உடையவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணியின் ஒரு பகுதியாக சுற்றுச்சாலையில் பனை விதைகள் விதைக்கும் பணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் ஆகியோர் இதனை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு வனத்துறை, மாநில நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, கிரீன் இடா சுற்றுச்சூழல் அமைப்பு இணைந்து முன்னெடுத்த இப்பணியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 11 கிலோமீட்டர் தூரம் வரை பனை விதைகளை விதைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய காவல் துணை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் பனை விதைகள் விதைத்து இந்த மரங்கள் வளரும் போது ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து பேசிய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் பனை விதைகள் நடும் பணி இதனுடன் நின்றுவிடாமல் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் மரங்கள் நடுவதில் அதிக ஆர்வமுடன் அரசு செயல்படும் என்று கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது திருவாரூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லடாக்

0: லடாக்கில் 23 நாட்களுக்குள் 20க்கும் மேற்பட்ட சிகரங்களில் ஏறி சாதனை படைத்த 20 பேர் கொண்ட குழுவினரை பாராட்டி அவர் பேசினார். மலையேற்றத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் திறன்மிக்கவர்களாக உள்ளனர் என்பதை இது எடுத்துரைத்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்றும் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த குழுமத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். எதிர்கால தொழில்நுட்ப தேவையை நிறைவேற்றும் வகையில் இந்த குழுமம் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அவர் கூறினார். வளர்ச்சிப் பணிகளுக்கு மக்கள் எப்போதும் ஆதரவளிப்பார்கள் என்பதையே இந்த வெற்றி உணர்த்துவதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பாதுகாப்புத்துறை சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்புத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கான திட்டங்கள், தளவாடங்கள் கொள்முதல் மற்றும் பயிற்சிகள் தனித்தனியாக நடைபெற்று வந்த நிலையில் முப்படைகளையும் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கார்கில் ஆய்வுக்குழு 1999 பரிந்துரைத்தது. இருப்பினும் இது நிறைவேற்றப்படாமலேயே இருந்து வந்தது. கடந்த 2019 சுதந்திர தின உரையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதி பதவி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான

ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த பதவியிடம் ஏற்பட்டதன் காரணமாக முப்படைகளின் செயல்பாடுகளும் அதற்கான தளபதியின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இது பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினருக்கான திட்டமிடுதல் மற்றும் கொள்முதல் நடவடிக்கைகளை இது எளிதாக்கியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சீர்திருத்தங்கள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஐநா சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் கானா மற்றும் சூரிநாம் வெளியுறவு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். சர்வதேச விவகாரங்களில் வளரும் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பது தொடரும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் யானை வழித்தடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஷிபு பேபி ஜான் கூறியுள்ளார். இடுக்கியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ஷிபு பேபி ஜான் கூறினார். மேகாலயாவில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு கன்ராட் சங்மா தலைமையில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சத்தீஸ்கட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். பலோட் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 2 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய ஏ அணி 200 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஃபெர்கஸ் ஓ நீல் 47 ரன் எடுத்தார். துஷார் தேஷ்பாண்டே மற்றும் ஷம்ஸ் முலானி அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானின் ஒசாக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜிசல் சிபாயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் சிறுதானியங்களும் அதன் சிறப்புகளும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: குக்கீஸ் செய்கிற மிஷின், நூடுல்ஸ் செய்கிற மிஷின், அப்புறம் வந்து ட்ரையர், எதுவுமே ஒரு தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு பண்ணும்போது நாள் கணக்கிலலாம் அந்த காலம் மாதிரி வெயிட் பண்ணி காய வைக்க முடியாது. இதில் வந்து மிஷின் ட்ரையரும் இருக்கும், ஸ்ப்ரே ட்ரையர்னு சொல்லுவாங்க. அடுத்தது சோலார் ட்ரையர். ஸோ அது வழியாக ஈஸியாக காய வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எளிமையான வழி இருக்கும்போது எங்களுக்கு பயிற்சிக்கு வர்ற பெண்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப சந்தோஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு போவாங்க. கொஞ்ச நாள்லேயே பிஸ்னஸ் ஆரம்பித்து தனக்கு

0: ஒரு பெயரு, ஆன்லைன்லயும் ட்ரேட் பண்ணுவாங்க, ஆன்லைன்லயும் பண்ணுவாங்க, நேரடியாக வைப்பாங்க குழுக்கள். அப்புறம் அவங்க ஒரு 10 பேருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி லைவ்லிஹுட், அதாவது பிழைப்புக்காகவும் இந்த தொழில் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், எந்த சிறுதானியமுமே அது ஒரு பொருளாக மாற்றும் போது அதில் ஒரு லேசாக ஒரு கசப்பு தட்டும். நீங்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ராசஸிங் முறை, பதப்படுத்தும் முறை இருக்கும் இல்லையா, அறுவடையிலேருந்து அது பிஸ்கட் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதில் ஒரு ஸ்டெப் வந்து இந்த கசப்புத்தன்மையை நீக்கும், கசப்புத்தன்மையை கரெக்ட் பண்ணும். எதுக்காக நம்ம கசப்புத்தன்மையை நீக்கணும்னு சொன்னால், பெரியவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, வயசானவங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க, ஓகே இது இப்படி தான் இருக்கணும். ஆனால் குழந்தைங்க வந்து கசப்பு இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க, அது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பாதிக்கும். செயல்முறை விளக்கத்தை ஸ்டெப்பு மாறாமல், ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குற முறையை வந்து நீங்கள் ஸ்டெப்பு மாறாமல் இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இதுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணும். இளைஞர்களோ தொழில் முனைவர்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் மிஸ் பண்ணினாலும், இந்த ஜென்ரல் கம்ப்ளைண்ட், எதை ஒன்று வாயில் போட்டு நம்ம சுவைச்சாலும் சிறுதானியத்தில் செஞ்சது அந்த கசப்புங்கிறது வந்து இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ சிறுதானியம் விழிப்புணர்வு வர வர அதோட டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கும், அப்போ அந்த பிஸ்னஸும் நல்லா வரும். கேட்ரிங்கில் என்னென்னவோ புதுசு புதுசாக வருது, எல்லாத்துலேயுமே புதுசு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது எடுபடும், நம்ம ஃபீல்டில் நிற்க முடியும். இப்போ பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த காலத்துலேருந்து விளம்பரம் பார்த்துருக்கோம் நம்ம டிவியில், நியூ நயாங்கிற வார்த்தையோட தான் வரும். மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை அந்த லேபிள் கூட ஒரு அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதை நிரப்பி விற்கிற கண்டெய்னரில் அந்த கண்டெய்னர் கூட அழகாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ், உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழி. அதே மாதிரி பவுச், ட்ராவல் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா உங்களுடைய உணவுப் பொருட்கள் அது திறந்து கொட்டிடக்கூடாது, அந்த மாதிரி சீலிங் மெக்கானிசம் நீங்க பண்ணிக்கணும். அப்புறம் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, அதாவது பாதுகாப்பான் பிரிசர்வேட்டிவ் நம்ம சேர்க்க கூடாது, ஆனா அந்த செய்யற மெத்தட்லயே அதுக்கு லைசன்ஸ் பெற்ற பாதுகாப்பான்களை, உரிமம் பெற்ற அந்த பிரிசர்வேட்டிவ்ஸ கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அந்த ஹெல்த்துக்கு கெடுதல் இல்லாத வகையில நம்மளுடைய நோட்ஸ் இருக்கணும், கண்டென்ட் உங்களுடைய லேபல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பீப்புள்லாம் ரொம்ப அவேர் ஆயிட்டாங்க, எந்த பொருளையுமே படிக்காம வாங்குறது இல்ல. பிஎஸ்சி அக்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம சில மெட்டீரியல்ஸ் கொடுத்து வேலை செய்ய சொல்லுவோம், லேபல்லாம் நல்லா படிக்கிறாங்க அவங்க கொடுத்த பொருளில். ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வும் ரொம்ப வந்துருச்சு, எப்படி அரிசி கோதுமையிலேருந்து சிறுதானியம் சேர்த்தா ஆரோக்கியத்துக்கு நல்லது, சிறுதானியம் விளைவிச்சா வருமானம் கிடைக்கும். அகில உலக அளவுலேயும் சரி, இந்திய அளவுலேயும் சரி, ஆந்திரா கர்நாடகா வேற வட மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே சிறுதானிய வரவேற்பு இருக்குது, அப்போ இதை விளைவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொன்று, சிறுதானியத்தில் அப்படியே வேக வச்சு தயிர் சாதம் மாதிரி சாப்பிட முடியாது, சில நேரம் வரகு பிரியாணி பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் சொல்லிக் கொடுப்போம். திணை பொங்கல் இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன், அது இந்த சிறுதானியத்துக்கும் பொருந்தும். அதனால தான் திணை பாயாசம் ருசியாக இருக்கிறது, குதிரவாளி தயிர் சாதம், கம்பு தயிர் சாதம் ரொம்ப எக்ஸலன்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம குழந்தைகளும் இளைஞர்களும் அந்த டெய்லி வாழ்க்கை முறையில் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சு உடம்புக்கும் நல்லது.
1: இதுவரை சிறுதானியங்களும் அதன் சிறப்புகளும் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி. மதுரை வானொலி நிலையம்.

0: அணியும். இன்றைய நமது நிகழ்ச்சியில் கால்நடைகளில் ஏற்படும் நோய் மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்வோம். விவசாயத்திற்கு உபத்தொழிலான கால்நடை வளர்ப்பில் நோய்கள் வராமல் பாதுகாப்பது கால்நடை பராமரிப்பில் முக்கியமான விஷயமாகும். வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளாகட்டும், அட்டவணைப்படி தடுப்பூசி போடாமல் இருப்பதாகட்டும், சரியான கால்நடை தீவனம் கொடுக்காமல் இருப்பதாலும் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புண்டு. இப்படி நோய் வருவதை தடுப்பதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என பல தகவல்களை நமக்கு தருகிறார் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய கால்நடைத்துறை திட்ட உதவியாளர் டாக்டர் திவ்யதர்ஷினி அவர்கள்.
1: நோய்கள் வந்து வருவதற்கு முன்பாகவே அவற்றை வந்து தடுப்பதற்கான உயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து நம்ம பார்க்கணும். அதில் வந்து முக்கியமாக வந்து தடுப்பூசி போடணும். இப்போ முக்கியமாக வந்து கறவை மாடுகளில் வந்து ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன ஒன்றொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நாலு விதமான வந்து நம்ம கறவை மாடுகள் வளர்க்குறவங்க வந்து அந்த நோய்களால் வந்து ரொம்ப பாதிப்படைக்கிறாங்க. ஒன்று வந்து வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை. இதை தவிர வந்து மாடுகளுக்கு வந்து சரியான விகிதத்தில் வந்து நம்ம ஒரு சத்தான ஊட்டச்சத்து கொடுக்கலனாலும் நம்ம வந்து மாடுகளில் வந்து நோய் ஏற்படுகிறது. முக்கியமான இப்போ வந்து பார்க்க போறோம்னா கோமாரி நோய். கோமாரி நோய்ங்கிறது வந்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் சொல்லுவோம். இது வந்து எதனால பரவுதுன்னா வைரஸ் மூலம் வந்து பரவுது. இப்போ கோமாரி நோய் வந்துருச்சு, வந்ததுக்கு வந்து நம்மளுக்கு அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா அதிக அளவில் வந்து காய்ச்சல் இருக்கும், வாய் நாக்கு மற்றும் குழம்புகளில் வந்து குப்பளங்களில் வந்து அங்கங்கே இருக்கும், அதிகமாக வந்து வாயிலேருந்து ஜொல் வடியும், சரியாக வந்து தீவனம் எடுக்காதனால வந்து நம்மளுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து அப்படியே குறையும். இதனால் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிற கண்ணுங்களுக்கு வந்து சென்னை பிடிக்கிறது வந்து பாதிக்கப்படும். இதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா வருடத்திற்கு வந்து இருமுறை வந்து கோமாரிக்கான தடுப்பூசி போட வேண்டும். இப்போ ஒரு மாடுக்கு வந்து கோமாரி நோய் வந்துருச்சு, வந்ததுமே அதை நம்ம என்ன பண்ணணும்னா பாதிக்கப்பட்ட மாட்டை வந்து தனிமைப்படுத்தணும், நம்ம கொட்டையை வந்து ஃபுல்லாமே சுத்தம் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மடிநோய். மடிநோய் எப்படி வரும்னா பாக்டீரியா தொற்றுனால பரவும். இது வந்து கண்ணு போட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நம்மளுக்கு மடி ஃபுல்லாக வீக்க ஆரம்பிச்சிடும். பாலில் வந்து ரத்தம் கலந்து வரும், அது கூட வந்து பால் வந்து ஒரு மாதிரி திரித்திரியாக வரும், ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் வந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசப்பட்ட ஸ்மெல் கலந்து நம்மளுக்கு பால் வரும். மடி ஃபுல்லாக வலியாக இருக்கும் மாடுகளுக்கு, ஒரு இடத்துல உட்கார முடியாது, பால் உற்பத்தி வந்து இதனால் சடனாக குறைஞ்சிரும். இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி பால் கறக்குறவங்க அவங்க கையெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டோட வந்து மடியை வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு செட்டு ஃபுல்லாமே வந்து நம்ம கிருமி நாசினி தெளிக்கணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நோய் வந்து தொண்டை அடைப்பான், ஹெமரேஜிக் செப்டிசீமியான்னு சொல்லுவோம். இது வந்தோடனே வந்து மாடுகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து காய்ச்சல் இருக்கும், தொண்டை வந்து ரொம்ப அதிகமாக வந்து வீங்கி போயிருக்கும், மூச்சு திணறல் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா தடுப்பூசி வந்து மழைக்காலத்தில் வந்து நம்ம தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற நோய் வந்து பிளாக் வாட்டர் டிசீஸ். இது வந்து கருப்பு கால் நோயின்னு சொல்லுவோம். இது எதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா பாக்டீரியாலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த நோய் வந்த உடனே நம்மளுக்கு வந்து மாடுகளுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குன்னா தசை எல்லாம் வீக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி கடுமையான காய்ச்சல் இருக்கும், திடீர்னு வந்து மாடுகள் வந்து இறந்துடும். வருடத்திற்கு வந்து நம்ம ஒரு முறை வந்து தடுப்பூசி போடணும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நோய் என்னென்னா புருசலோசிஸ். புருசலோசிஸ் வந்து என்னென்னா இது வந்து கரு சிதைவை வந்து ஏற்படுத்தும். இது வந்து பாக்டீரியா மூலம் பரவுகிற ஒரு நோய். இது வந்து கண்ணு போடுறதுக்கு 7 ஒரு 9 மாதத்துக்கு அந்த டைமில் தான் வந்து என்ன ஆகும்னா கரு சிதைவு ஏற்படும். இதனால் வந்து இனப்பெருக்க தொடர்பான பிரச்சனைகள் நம்மளுக்கு நிறைய வந்துட்டுருக்கும். இது வந்து நம்ம மனுஷருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா நம்ம அந்த புருசலோசிஸ் அஃபெக்டான மாட்டில் இருந்து பாலை கரைஞ்சி கொடுத்தோன்னா நல்லா காய்ச்சி கொடுக்கணும். இப்போ ஒரு வெட்னரியன் வந்து

மாட்டுக்கு வந்து டிஸ்டோக்கி அந்த மாதிரி டைமில் வந்து உள்ளே விட்டு நம்ம கையெடுப்போம். அந்த டைமில் வந்து நம்ம சரியான கையுறையை பயன்படுத்தியிருக்கணும். சிசுவை வந்து நம்ம அப்படி டைரெக்டாக கையால் தொடக்கூடாது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது நம்ம மனசருக்கு ஏற்படும். முக்கியமாக பெண் மாடுகளுக்கு வந்து 7 to 9 மாத கருச்சிதவை ஏற்படுத்தும். கருப்பை அலர்ஜி ஆகும், ரீடைன்டு பிளசண்டா, அதாவது என்ன சொல்லுவோம்னா சத்த மாசுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ரீடைன் பிளசண்டா வந்து போடாது, அடுத்த டைம் வந்து மாடு வந்து கருத்தரிக்காது, பால் உற்பத்தி வந்து அப்படியே குறையும். ஆண் மாடுகளுக்கு வந்து விதைப்பை வந்து வீக்கமா இருக்கும், இனப்பெருக்கம் வந்து திறன் வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி வந்துருச்சு, அதுக்கு நம்ம என்னென்ன டெஸ்ட் எடுக்கலாம்னா மில்க் ரிங் டெஸ்ட் எடுக்கலாம், எலைசா டெஸ்ட் எடுக்கலாம். முக்கியமாக வந்து தடுப்பூசி போடணும். புருசெல்லா S19 வேக்சின் வந்து பெண் கன்றுகளுக்கு வந்து 4 to 8 மாதம் வயசில் வந்து நம்ம போடலாம். இது வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா கருச்சிதவு ஏற்பட்ட பொருட்களை வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல வந்து அகற்ற வேண்டும், கையுறை பயன்படுத்த வேண்டும், பாலை வந்து நல்லா காய்ச்சி கொடுக்கணும், பண்ணையை வந்து நம்ம சுத்தமாக வைக்கணும், பாதிக்கப்பட்ட மாடை வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும். பொருளாதாரத்தில் நம்மளுக்கு

வேக்சின் வந்து பெண் கன்றுகளுக்கு வந்து 4-8 மாதம் வயசில் வந்து நம்ம போடலாம். இதை வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னா, கதிர்சிதைவு ஏற்பட்ட பொருட்களை வந்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல வந்து அகற்ற வேண்டும், கையுறை பயன்படுத்த வேண்டும், பாலை வந்து நல்லா காய்ச்சி கொடுக்கணும், பண்ணையை வந்து நம்ம சுத்தமாக வைக்கணும், பாதிக்கப்பட்ட மாடை வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும். பொருளாதாரத்தில் நம்மளுக்கு வந்து இதனால் நிறைய இழப்பீடு ஏற்படும், பண்ணை வருமானம் வந்து குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்து பால் உற்பத்தி இருக்காது, இனப்பெருக்கம் இருக்கவும் இருக்காது. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற டிசீஸ் வந்து என்னென்னா பால் காய்ச்சல். பால் காய்ச்சல்னா மில்க் ஃபீவர் சொல்லுவோம். மில்க் ஃபீவர் வந்து எதனால் வரும்னா, கால்சியம் வந்து குறைபாட்டினால வந்து நம்மளுக்கு வந்து மில்க் ஃபீவர் வரும். இதனால் என்ன ஆகும்னா, மாடை வந்து எழ முடியாது, உடல் நடுக்கம் இருக்கும், ஃபீவர் அதிகமாக இருக்கும். எந்த டைமில் வந்து மில்க் ஃபீவர் வரும்னா, கண்ணு போட்ட 24-72 மணி நேரத்தில் வந்து இந்த இது வரும். இது வந்து அதிகமாக பால் கொடுக்கல, கால்சியம் வந்து மில்கில் வந்து கண்ணுக்குட்டி கொடுக்கறதுனால வந்து நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். இது வந்து வயதான மாடுகளில் தான் வரும். இது எந்தெந்த காரணத்தில் வருதுன்னா, ரத்தத்தில் வந்து கால்சியம் அளவு குறைஞ்சிரும், திடீர்னு அதிக பால் கொடுக்கும், சத்து வந்து குறைஞ்சிருக்கும், கனிம கலவை இருக்காது. இது எப்படி இருக்குன்னா, ஆரம்ப நிலத்தில் வந்து சாப்பிடாது, உடல் வந்து ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி கத்திட்டு ஒரு இடத்துல கொக்காராம அங்கிட்டுங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம என்ன சிகிச்சை கொடுக்கணும்னா, நரம்பு வலியில் வந்து கால்சியம் இன்ஜெக்ஷனை கொடுத்து சிகிச்சை பண்ணணும். இதுக்கு முதல் உதவி வந்து மென்மையான ஒரு படுக்கை, ஒரு பெட்டிங் மெட்டீரியல் ரெடி பண்ணணும், உடம்பு வந்து சூடாக வச்சிருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன தடுப்பு முறைனா, கர்ப்ப காலத்துல வந்து தீவன மேலாண்மை வந்து சமச்சீராக கொடுத்துருக்கணும், அப்புறம் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் வந்து கால்சியம் வந்து அதிகமாக கொடுக்கறத தவிர்க்கணும். நல்ல தீவன மேலாண்மை பின்பற்றாலே வந்து நம்ம வந்து ஃபீவர் வராமல் தடுக்கலாம். அடுத்து வந்து அசிடோசிஸ். அசிடோசிஸ்ங்கிறது வந்து என்னன்னா, அதிக நம்ம தீவனம் கொடுத்தோம், அதிக வந்து அடர்த்தீவனம் கொடுத்ததுனால வந்து அசிடோசிஸ் பிரச்சனை நம்மளுக்கு வரும். இது வந்தோடனே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அதிகமாக வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். மாடுகளில் வந்து முதல் வயிறான வந்து ரூமன் சொல்லுவோம், அந்த ரூமன்ல வந்து அதிக அமிலம் உருவாகி பிஹெச் லெவல் வந்து சடனாக குறைஞ்சிரும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து செரிமான கோளாறுனாலவே தான் நம்மளுக்கு அசிடோசிஸ் வருது. இது முக்கியமான காரணம் நம்ம சொன்னோம்னா, அதிக அளவில் வந்து இந்த அடர்த்தீவனம் கொடுத்ததுனால வந்து நம்மளுக்கு வரும். அது இந்த மக்காச்சோளம், அரிசி, கோதுமை, மாவு வகையில் வந்து நம்ம கொடுத்துறதுனாலவே நம்மளுக்கு அசிடோசிஸ் வரும். அசிடோசிஸ் வந்துச்சுன்னா வந்து வயிறு வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக உப்பி போயிருக்கும். உப்பி போயிட்டு தண்ணீர் அதிகமாக கொடுக்க ஒரு மாதிரி சோர்வான நிலையில் இருக்கும். அசிடோசிஸ் வந்து தீவிர நிலையில் இருக்குன்னா வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், படுத்தே இருக்கும், அதனால எந்திரிக்கவே முடியாது, உடல்ல வந்து நீர் இழப்பு டீஹைட்ரேஷன்ல இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சோடியம் பைகார்பனேட் வந்து ஒரு ஃப்ளூட் தெரப்பி கொடுத்து முதல் உதவி பண்ணாலே வந்து உடனே வந்து அடர்த்தீவனம் கொடுக்கறத நம்ம நிப்பாட்டினோம். இதுல இருந்து நம்ம மாடை வந்து காப்பாத்திடலாம். அடுத்த டிசீஸ் வந்து நம்ம கோழி வளர்ப்பில் வந்து நோய் மேலாண்மையை பற்றி பார்க்கலாம். கோழியை வந்து நம்ம ஒரு நெருக்கமான சூழலை வந்து வளர்க்குறோம். கோழிக்கு வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிற நோய் வந்து ராணிகேட் நோய் சொல்லுவோம். ராணிகேட்னா நியூகாஸ்டல் டிசீஸ். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி பச்சையாக கழிச்சல் இருக்கும், கழுத்தெல்லாம் வந்து குறுகி போய் உட்காந்துருக்கும், ஒரு மாதிரி மூச்சு அடைச்சி வந்து இறந்துரும். இது வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, தடுப்பூசி தான், எந்த வகையான தடுப்பூசி போடலாம்னா F1 வகை, அப்புறம் வந்து லசோட்டா RDVK தடுப்பூசி வந்து நம்ம போட்டாலே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ராணிகட்டில் வந்து நம்ம அந்த சுத்தமாக அந்த செட்டை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து கோழிகளில் வந்து ஏற்படக்கூடிய மிக ஆபத்தான வைரஸ். இது வந்து வேகமாக பரவிடும், அதான் நம்ம நெருக்கமாக இருக்க இருக்க வந்து பரவிடும். பாதிக்கப்பட்ட கோழிகள் மூலத்திலிருந்து நம்மளுக்கு பரவும். அந்த பாதிக்கப்பட்ட கோழி பண்ண மலம் மற்றும் உமிழ்நீர் அந்த மாசடைந்த தீவனம் மூலம் வந்து பரவும். சுவாச அறிகுறிகள், நரம்பு அறிகுறிகள் தெரியும். சுவாச அறிகுறிகளில் வந்து மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி இருமிக்கிட்டே ஒரு மாதிரி சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும், வாயை திறந்து தான் மூச்சு விடும். நரம்பு அறிகுறியில் வந்து கழுத்து சுழற்சி இருக்கும், தலையை வந்து சுற்றி உக்காந்துருக்கும், நடக்க முடியாது, ரெக்கை எல்லாமே விழுந்திருக்கும். மற்றபடி வந்து அதுதான் பச்சை நிறத்தில் வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும், முட்டையோட உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிருக்கும், திடீர்னு வந்து இறந்துரும். இதை வந்து நம்ம வந்து ஆய்வக பரிசோதனையை மேற்கொண்டு வந்து கண்டுபிடிக்கலாம். சிகிச்சையை வந்து ஆன்டிபயோட்டிக், செகண்டரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். தடுப்பூசி வந்து மிக முக்கியம். எதாவது சொன்ன மாதிரி F1 லசோட்டாவும் இது பண்ணணும். இப்படி அஃபெக்ட் ஆன கோழியை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்னா, பண்ணையை வந்து சுத்தமாக வச்சிருக்கணும், புதிய கோழி நம்ம வாங்கியிருக்கணும், அதை தனியாக நம்ம பிரித்து வச்சுருக்கணும்.
அடுத்து வந்து காக்சிடியோசிஸ்னா வந்து அது எப்படி வரும்னா, ரத்தம் கலந்த கழிச்சல் வரும் மாதிரி நம்ம ரத்தத்தோட மோஷன் போக ரொம்ப டல்லாக

இருக்கும். இது எதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகும்னா அந்த ஈரப்பதம், ஈரப்பதமத்துலேருந்து தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் காக்கிடியோசிஸ். அதுக்கப்புறம் வந்து பால் பாசுங்கிறது வந்து கோழி அம்மை. இது வந்து கோழிகளில் வந்து முகம் மற்றும் தொண்டையில் வந்து கருப்பு புண் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்தோடனே வந்து உணவு எடுத்தல் வந்து குறைஞ்சிரும். ஒரு மாதிரி கோழி வந்து தனியாகவே உட்காந்துருக்கும். இது கட்டுப்படுத்துறதுக்கு வந்து விங் வெப் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து கம்போரா டிசீஸ். இதனோட அறிகுறிகள் எப்படி இருக்கணும்னா வெள்ளை கழிச்சல், இறகுகள் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கும். இதுக்கு நம்ம கட்டுப்படுத்துன்னா ப்ராப்பரான தடுப்பூசி தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், சிஆர்டின்னு சொல்லுவோம். இந்த டிசீஸ் வந்தாலே வந்து கோழிங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கும், இருமல் இருக்கும், மூக்கில் வந்து நீர் ஒழுகும். இதுக்கு நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்னா காற்றோட்ட வசதி உள்ள இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி தனியாக பிரித்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, பறவை காய்ச்சல்னு சொல்லுவோம். பறவை காய்ச்சல் வந்த உடனே என்ன ஆகும்னா திடீர்னு இறக்கும், மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி போயிருக்கும், மூச்சு விடுறதுல வந்து அவருக்கு வந்து சிரமம் இருக்கும். கட்டுப்படுத்துறதுக்கு வந்து உடனடியாக நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த மாதிரி ஏற்பட்ட கோழிகளை வந்து நம்ம வந்து தனியாக வந்து பிரித்து வைக்கணும். பறவை காய்ச்சல் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கொரோனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த கேரளா அந்த டைமில் வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வந்து பேர்ட் ஃப்ளூன்னு சொல்லுவோம், இது வந்து நிறையா இதாயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இது வந்து வைரஸ் மூலம் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால வந்து எப்படின்னா ஒரு பாதிக்க பறவையிலிருந்து அது போடுற மலம், உமிழ்நீர், அது சுவாசிக்கிற காற்று, முக்கியமாக இது வந்து காட்டு பறவைகள் மூலம்தான் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். அறிகுறிகள் வந்து எப்படின்னா தான் மூச்சுத்திணல் இருக்கும், உடலில் வந்து தலை மற்றும் வீக்க வந்து நீல நிற கொண்டை மாறிடும், ரொம்ப சோர்வாக இருக்கும், முட்டை உற்பத்தி வந்து கம்மியாயிடும். சால்மோனோலோசிஸ், சால்மோனோலோசிஸ்னா எப்படி இருக்குன்னா வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், வளர்ச்சிக்கு வந்து குறைவாக இருக்கும். அதுக்கடுத்தபடியாக வந்து நம்ம வந்து ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பில் வந்து ஏற்படக்கூடிய இந்த நோய் மேலாண்மையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபீல்டு லெவலில் நம்ம களம் லெவலில் வந்து விவசாய மக்கள் வந்து பாதிக்கக்கூடிய பிரச்சனையில் ஒன்று வந்து பிபிஆர், ஆட்டு பேஸ்ட்னு சொல்லுவாங்க. பிபிஆர் வந்ததுமே வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு மாதிரி காய்ச்சல் அதிகமாக இருக்கும், வாயில் வந்து புண், அந்த பல்லுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி சதை மாதிரி புண்ணு மாதிரி இருக்கும், வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம ஆட்டு கொள்ளை நோயின்னு கூட கிராமப்புறத்தில் வந்து அதிகரிப்பாங்க. இது வந்தோடனே வந்து ஒரு மாதிரி சாப்பிடாது, எந்திரிக்காது, கண்ணு மட்டும் மூக்கில் வந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆய்வக பரிசோதனையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு சிகிச்சை வந்து ஃப்ளூட்ஸ் தெரப்பி கொடுக்கணும், விட்டமின்ஸ் கொடுக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேக்சின் போடணும், வேக்சின் போட்டால் தான் நம்ம ஆடுகளை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். 3 மாதம் வயசுக்கு மேலே ஆனாலே வந்து நம்ம பிபிஆர் வேக்சின் வந்து போடலாம். 3 ஆண்டுகளுக்கு வந்து 1 முறை போடலாம். வருடத்திற்கு வந்து 1 முறை வந்து ஒரு பூஸ்டர் அந்த கணக்கில் வந்து நம்ம போடலாம். இப்போ பிபிஆர் வந்துருச்சு, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆடுகளை வந்து தனியாக வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் ஒரு தனியாக வந்து வச்சுருக்கணும். பண்ணையை முக்கியமாக சுத்தமாக வச்சுருக்கணும். திடீர்னு வந்து இறந்துரும். அதுக்கப்புறம் வந்து துள்ளுமாறி நோய், என்ட்ரோடாக்ஸிமியான்னு சொல்லுவோம். இந்த நோய் வந்தாலே வந்து திடீர்னு வந்து வலிப்பு வரும், வலிப்பு வந்ததுமே வந்து திடீர்னு இறந்துரும். நம்ம என்ன நினைப்போம், ஏதோ வந்து சாப்பிட்ருச்சு, சாப்பிட்டோன்னே தான் இறந்துருச்சுன்னு நினப்போம். ஆனால் வந்து இது மாடு மாடலில் வந்து ஏற்படக்கூடிய பாக்டீரியா ஒரு டிசீஸ். இதை வந்து பல்பி கிட்னி டிசீஸ்னு சொல்லுவாங்க. கிளாஸ்டீரியம் பெர்ஃபென்ஜிரியம்ஸ்னு ஒரு பாக்டீரியானால வந்து இது பரவுது. என்ன காரணம்னா அதிகமாக அடர்த்தீவனம் கொடுத்தா, அதிக தானிய தீவனம், அதிக பசுந்தீவனம், இப்போ வந்து ஒரு தீவனத்தை வந்து மாற்றம் செஞ்சு திடீர்னு நம்ம கொடுப்போம், அந்த மாதிரி கொடுத்தோன்னு பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட ஆடுகள் எப்படி இருக்குன்னா உடல் எடை வந்து கம்மியாகும், ஆரம்ப நிலையில் வந்து சாப்பிடாது, வயிற்று வலி, ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். தீவிர அறிகுறி வந்துச்சுன்னா திடீர்னு துள்ளும், எந்திரிச்சு துள்ளி ஓடும், சுற்றி எல்லா இடத்துக்குமே ஓடி போய் செவத்தில் முட்டிக்கும், விழுந்து அப்படியே துடி துடிக்கும், வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், அப்படியே இறந்துரும். ஆடுகளுக்கு வந்து நம்ம தடுப்பூசி வந்து கரெக்டான டைமில் வந்து போடணும்.
வாய்ப்புண் நோய். ஆடுகளுக்கு வந்து செம்மறி ஆடுகளுக்கு வந்து உதடு மட்டும் வாய் தோலில் வந்து புண்களை வந்து ஏற்படுத்தும். இது வந்து ஓஆர்எஃப் வைரஸ்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது.

இது வந்து சோர்ஸ் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, பாராபாக்ஸ் வைரஸ். இது வந்து பாதிக்கப்பட்ட ஆடுகள்ல வந்து தொடர்பில் இருந்து பரவும். ஒரு ஆட்டுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்துருச்சு, அதுக்கு வந்து நம்ம ஒரு மருந்து கொடுக்கறோம், அதே மருந்து கொடுத்த சிரஞ்சிலேயே வந்து இன்னொரு ஆட்டுக்கு கொடுக்கறோம்னா அந்த கருவிகள் இருந்து பரவும். இப்போ தாய்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, அந்த பால் குடிக்கிற குட்டி வந்து இப்போ தாய்கிட்ட பால் கொடுக்குதுன்னா அந்த தாய்கிட்ட இருந்து அந்த குட்டிங்களுக்கு பரவும். இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா, அறிகுறி வந்து உதடு மட்டும் வாயில வந்து புண்கள் இருக்கும், ஒரு மாதிரி உலர்ந்த ட்ரை படலம் மாதிரி காயங்கள் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படும், அதிக உமிழ்நீர் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். குட்டி ஆடுகளை வந்து பாலவே குடிக்க முடியாது, சில நேரங்களில் வந்து கால் மட்டும் மடியிலும் கூட புண் அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம வரதுக்கு முன்னாடி வந்து வேக்சின் போடணும். அதுக்கப்புறம் வந்து கோட்பாக்ஸ் வந்து உடலில் வந்து அதிகமாக வந்து கொப்பளங்கள் ஏற்படும், காய்ச்சல் இருக்கும். கோட்பாக்ஸுங்கிறது ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். ஆடுகளுக்கு வந்து எப்படி பரவும்னா, பாதிக்கப்பட்ட ஆடுகள் மூலமாகவும் பரவும், காற்று மூலமாகவும் பரவும். அதில் ஏற்படக்கூடிய தோல் காயங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து கூட நம்ம ஆடுங்களுக்கு வந்து பரவும். காயங்கள்லேருந்து ஈ மற்றும் பூச்சிகள் உட்காரும், அது உட்காந்து இன்னொரு ஆடுகளுக்கு வந்து பரப்பிவிடும். தோல் அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, உடலில் வந்து சிறிய கொப்பளங்கள் இருக்கும், முகம் காது கால்களில் வந்து புண்கள் அதிகமாக இருக்கும், தடிப்பு தோல் வந்து கால்கள் அதிகமாக இருக்கும், கண்ணிலையும் மூக்குலையும் வந்து நீர் வடிதல் அதிகமாக இருக்கும், மூச்சுத்திணறல் இருக்கும், உடல் எடை வந்து குறைஞ்சிருக்கும். குட்டி ஆடுகளில் இந்த மாதிரி கோட்பாக்ஸ் வந்தோன்னா இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து நிமோனியா. இந்த அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும்னா, சளி அதிகமாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும், ஆடுகளை வந்து நுரையீரல வந்து ரொம்ப பாதிச்சு இருக்கும். குளிர்காலத்தில் மழை காலத்தில் வந்து ஈரமான ஒரு கொட்டகம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு காலத்தில் காற்றோட்டமே இல்லாத இடத்துல தூசி அதிகமாக இருக்கும். காட்டு மந்தையில் வந்து நம்ம ஒரு 30 ஆடு 40 ஆடு இருக்கிற இடத்துல வந்து ஒரு 50 ஆடு 60 ஆடு அதிகமாக நம்ம வச்சுருந்தோம்னா அந்த கூட்ட நெரிசலில் கூட நம்மளுக்கு வந்து நிமோனியா அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். சுவாச அறிகுறிகள் தான் முக்கியமாக இருக்கும், கிருமிக்கு இருக்கும், தும்மல் வரும், மூச்சுத்திணறல் ஏற்படும், வேகமாக வந்து சுவாசம் இருக்கும், மூக்கில் வந்து நீர் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சீரியஸ் கண்டிஷனில் போயிடுச்சு, ஒரு தீவிர நிலையை அடைஞ்சிருச்சுன்னா வாயை திறந்து மூச்சு விடும், படுத்தே கிடக்கும், உடல் எடை வந்து சடனாக குறைஞ்சிடும். இது வந்து குட்டி ஆடுகளில் வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை கூட ஏற்படுத்துகிறது. அதுக்குபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து குடற்புழு நீக்கம். ப்ராப்பராக ஒரு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வந்து குடற்புழு நம்ம நீக்கம் கொடுக்கலன்னா என்னாகும்னா, ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லாமே வீங்கி போயிருக்கும். கண்ணு போட்ட ஒரு ஆட்டுக்கு வந்து 45 நாள்லேருந்து நம்ம கரெக்டாக டிவார்மிங் பண்ணணும். ஆடு மாடு கோழி பன்றி இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து குடற்புழு நீக்கம் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணலன்னா என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும், ரத்த சோகை வந்து ஏற்படும். 3-6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து குடற்புழு நீக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ டங்க் டிசீஸ். நாக்கு வந்து ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கும், காய்ச்சல் இருக்கும், வாய் புண்ணு இருக்கும், சரியாக வந்து சாப்பிடாது. கால்நடைகளுக்கு வந்து தடுப்பூசி வந்து போடணும். எப்பப்பெல்லாம் தடுப்பூசி போடணும்ட்டு இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்கலாம். முக்கியமாக வந்து கறவை மாடுகளுக்கு வந்து எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் வந்து தடுப்பூசி போடலான்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கோமாரி நோய். கன்றுகளுக்கு வந்து 4 மாத வயதிற்கு மேலே வந்து நம்ம தடுப்பூசி போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆண்டுக்கு வந்து 2 முறை, அதாவது மார்ச் செப்டம்பர். அடுத்ததாக வந்து தொண்டையடைப்பான்னு சொன்னோம், இதுக்கு வந்து 6 மாத வயதில் உள்ள கன்றுகளுக்கு வந்து முதல் தடுப்பூசி போட்டுட்டு ஆண்டுக்கு 1 முறை வேக்சின் போடலாம். கருப்பு கால் நோய் சொன்னேன், இதுக்கு வந்து 6 மாத வயதில் உள்ள கன்றுகளுக்கு வந்து முதல் தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆண்டுக்கு வந்து 1 முறை போடலாம். அதுக்கப்புறம் வந்து புருசெல்லோசிஸ், அந்த கருச்சிதைவு ஏற்படக்கூடிய நோய், இது வந்து பெண் கன்றுக்கு 4-8 மாதம் வரைக்கும் போடலாம், ஆண்டுக்கு 1 முறை மட்டும் போட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ், கண்ணுகளுக்கு வந்து தோலில் வந்து குழம்பு மாதிரி வந்து எங்கங்க வீங்கி போயிருக்கும், இதை வந்து நம்ம தமிழ்ல வந்து லம்பி தோல் நோய்னு சொல்லுவோம். இது வந்து 4 மாத வயதிற்கு மேல இருந்து போடலாம். அதுக்கப்புறம் நம்ம வருஷத்துக்கு போடணும்னா அரசின் வந்து வழிகாட்டுதல் படி இந்த டைம்ல வந்து நமக்கு ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க, அந்த டைம்ல நம்ம போட்டுக்கலாம். கோழிகள்ல வந்து ராணிக்கட் டிசீஸ் சொன்னோம், அதுக்கு வந்து 7வது நாள்லேருந்து நமக்கு அட்டவணை இருக்கும், அந்த அட்டவணைப்படி நம்ம போடலாம். அப்புறம் வந்து லசோட்டா வந்து 21வது நாள்லேருந்து போடலாம், 2-3 மாதத்திற்கு 1 முறை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் RDVK, இது வந்து 8வது வாரத்தில் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வருடத்துக்கு 6 மாதத்துக்கு 1 முறை வந்து நம்ம தடுப்பூசி போட்டால் போதுமானது. ஆடுகளை நம்ம பார்த்தோம்ல, PPR 4 மாதத்துக்கு வயதுக்கு மேல் உள்ள ஆட்டுக்குட்டி

0: வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம தடுப்பூசி வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து கோட் பாக்ஸ் ஆட்டு அம்மை, இது வந்து 3 மாத வயதிற்கு மேல் வந்து ஒரு டைம் போடலாம். அதுக்கப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம தடுப்பூசி போடலாம். ப்ளூ டங் சொல்லியிருந்தோம், ப்ளூ டங் வந்து குட்டிங்களுக்கு வந்து மருத்துவர் ஆலோசனைப்படி போடலாம், ஆண்டுக்கு ஒரு முறை போடலாம். இந்த நம்ம தடுப்பூசி போடுறது எல்லாமே ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி நம்ம வந்து இந்த இந்த மாசத்துல இருக்கு என்னோட கன்றுக்குட்டி மாடு இவங்களுக்கு வந்து நான் வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி நம்ம தடுப்பூசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குடற்புழு நீக்கம் வந்து எப்படின்னா கறவை மாடுகளுக்கு வந்து முதல் புழு நீக்கம் பண்ணணும். அது வந்து நம்ம எப்போ பண்ணணும்னா பிறந்த வந்து 1 to 2 மாசத்தில் வந்து கண்ணு போட்ட மாடுகளுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். கன்றுகளுக்கு வந்து 15 to 30 நாட்களில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து நம்ம 3 மாசத்துலேருந்து ஒரு முறை கொடுக்கலாம். ஆடுகள் செம்மறி ஆடுகள் இதில் வந்து 1.5 to 2.5 மாசம் வயதில் இருக்க கொடுக்கலாம். 3 to 4 மாசம் வரைக்கும் ஒரு முறை கொடுக்கலாம். குட்டி போட்ட ஆடுகளுக்கு வந்து 45 நாள்கள்லேருந்து கொடுக்கலாம் முதல் புழு நீக்கம். அதுக்கப்புறம் 3 மாதத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம கொடுக்கலாம். நாட்டுக்கோழிகளுக்கு வந்து 45 நாட்களில் வந்து கொடுக்கலாம். பண்ணை கோழிகளில் வந்து நம்ம தேவைக்கேற்ப அதுக்கு கொடுத்தலாம். உண்ணி தோல் பூச்சின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம வராமல் இருக்கணும்னா ப்ராப்பராக வந்து நம்ம ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். டிக் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வந்து மேய்ச்சல் போகிற மாடுகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு போயிட்டு விட்டோம்னா நம்ம கொட்டைகள்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும். ஆடுகள் மாடுகள் உள்ள காலில் உள்ள குழம்புகளில் வந்து சுத்தமாக வச்சுருந்தாலே நம்ம வந்து டிக் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். புதிய கால்நடைகளை வந்து 15 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் வந்து தனியாக வச்சுருக்கணும். நம்ம மாட்டு கொட்டையை ஃபுல்லாமே சுத்தமாக வச்சுருக்கோம். மாடு குடிக்கிற குடிநீர் தொட்டியை வந்து வாரத்துக்கு 1 முறை or 2 முறை வந்து கிளீன் பண்ணணும். தீவனம் வைக்கிற இடத்த வந்து சுத்தமாக வைக்கணும். காற்று போகாமல் பூஞ்சை அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் எலியோ பூச்சியோ யாரும் உள்ள அடையாமல் வந்து தீவனத்தை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இறந்த கால்நடையில் வந்து சரியாக அகற்ற வேண்டும். ஒரு ஆழமான குழி தோண்டி அதில் வந்து சுண்ணாம்புடன் சேர்த்து புகச்சிடணும். தேவையற்ற நபர்கள் நுழைவதை வந்து நம்ம தடுத்தாலே வந்து அவங்ககிட்ட இந்த வேற ஏதாவது டிசீஸ் எதாவது நம்மளுக்கு பரவாமல் இருந்தால் போகும். நோய்கள் வந்து வந்த பிறகு வந்து நம்ம சிகிச்சை அளிப்பதை விட நோய்கள் வராமல் இருக்க தடுப்பதே வந்து சிறந்த மேலாண்மை முறை. சரியாக தடுப்பூசி போடுதல், சுகாதார பராமரிப்பு, உயிர் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலம் நோய்களை 90% வரை நம்ம கட்டுப்படுத்த முடியும். பால் மற்றும் முட்டை இறைச்சி உற்பத்தி அளவை அதிகரித்து பண்ணையாளருக்கு நம்ம வந்து நிலையான வருமானம் மற்றும் அதிக லாபம் பெற முடியும்.
1: இதுவரை கால்நடைகளில் ஏற்படும் நோய் மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய கால்நடை துறை திட்ட உதவியாளர் டாக்டர் திவ்ய தர்ஷினி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். வேளாண் தகவல் கேட்கலாம். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில செம்மரம் அடித்தண்டுல பட்டை உரிதலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக மரப்பயிரில் நோய் தாக்குதல் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்தந்த மரத்துக்கு பொருந்தாத இடத்துல சில மரத்தை சாகுபடி பண்ணும்போது நோய் தாக்குதல் வரதான் செய்யும். உதாரணமாக செம்மரத்தை நீர் தேங்கக்கூடிய நிலங்களில் வளர்த்தா அதிக பாசனம் செஞ்சால் செம்மரத்தோட அடித்தண்டில் நோய் தொற்று வரும், பட்டை உரியும். தாழ்வான தண்ணி தேங்கக்கூடிய பகுதியில் செம்மரத்தை வளர்க்கக்கூடாது. நிலத்தில் தண்ணி தேங்குற அளவுக்கு தேவைக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கக்கூடாது. மரத்தோட தண்ணீர் கடத்துகிற ஃப்ளோயம் திசுக்களில் அதிகப்படியான தண்ணி தங்குறனால ஈரப்பதம் அதிகமாகும். அந்த ஈரப்பதத்தில் பூஞ்சையெல்லாம் வளர்ந்து நோய் தாக்குதலை உண்டு பண்ணும். இப்படி நோய் தாக்குதல் வந்தால் என்னென்ன அறிகுறின்னு பார்த்தோம்னா வளர்ந்த செம்மரத்தோட அடித்தண்டு கருப்பாக இருக்கும், சில வாரத்திலேயே பட்டை வெடிச்சிடும், தொற்று தீவிரமாச்சுன்னா அடித்தண்டில் உள்ள பட்டை முழுசும் அப்படியே அங்கங்கே வெடிச்சு உரியும், தண்டு வெளியே தெரியும். மரத்தோட பட்டைங்கிறது ஃப்ளோயம் திசு தான். இந்த ஃப்ளோயம் திசு தான் தண்ணியை கடத்துது. வயதான இறந்த ஃப்ளோயம் செல் தான் பட்டையாக உரியுது. ஆனால் நோய் தொற்று உண்டானா உயிருள்ள ஃப்ளோயம் திசுவில் தொற்று உண்டாகி பச்சை பட்டை கூட வெடிச்சு உரிய ஆரம்பிக்கும். இதுக்கான முன் தடு தடுப்பு முறைன்னு பார்த்தோம்னா, நீர் தேங்கக்கூடிய பகுதியில செம்மரத்தை வளர்க்காம இருக்கணும். நீர் தேங்கக்கூடிய நிலம்னா வடிகால் வசதி செய்யணும். நீர் தேங்கக்கூடிய நிலத்துல வடிகால் வசதி செஞ்சிருந்தா கூட செம்மரம் நடவு பண்றத நம்ம தவிர்க்கலாம். செம்மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் செஞ்சா தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுத்தா

போதும். நோய் வந்தா என்னென்ன தடுப்பு முறைகளை மேற்கொள்ளலான்னு பார்த்தோம்னா, நோய் தொற்று வந்த உடனே உடனடியாக தண்ணி கொடுக்கறத 3-5 நாள் வரைக்கும் நிறுத்தணும். நோய் பாதிச்சிருக்க பட்டையை வெட்டி எடுத்து சுத்தம் பண்ணணும். அதில் மருந்து கலவையை தடவணும். அதாவது வேப்பெண்ணெய், புதிதான பசுஞ்சாணி, பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து நோய் தொற்று உள்ள பாதிக்கப்பட்ட பட்டையில் தடவணும். வேப்பெண்ணெய்க்கு பதிலாக வேப்பங்கொட்டையை இடித்து கொஞ்சம் கோமியம் கலந்து சார் எடுத்து அதையும் பயன்படுத்தலாம். மருந்து கலவையை கொஞ்சமாக நீர்மமான பதத்தில் பட்டையில் தடவி விடணும். வேளாண் தகவல் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. விண் பொய்த்தால் மண் பொய்க்கும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெறுமுன், வேளாண் காடுகளில் அதிக இடைவெளி இருந்தால் மரங்களின் சுற்றளவு அதிகமாக இருக்கும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15,00,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தவிக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தவிக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாக

என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உள்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கவுரும் போல்வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏணி சற்றுமுன் வரை 31.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத்தன்கள். இனி கேட்கலாம் அறிவியல் வெள்ளி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் இக்கால இயற்பியல் உரை வழங்குகிறார் விருதுநகர் செந்திக்குமாரநாடார் கல்லூரியின் இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிகுமாரன் அவர்கள்.
2: இயற்பியல் என்ற வார்த்தையை கேட்டவுடனே பலரது மனதிலும் சிக்கலான சமன்பாடுகள் நிறைந்த கரும்பலகைகளோ அல்லது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நாம் பள்ளியில் படித்த மனப்பாடம் செய்ய வேண்டிய சில விதிகள் அல்லது அது எப்போதோ முடிந்து போன விஷயம் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இயற்பியல் என்பது பல கோடி ஒளியாண்டுகளுக்கு அப்பால் மோதிக்கொள்ளும் கரந்தொழிகள் போன்ற கற்பனை கெட்டாத பிரம்மாண்டமான விஷயங்களையும் நுண்துகள்கள் போன்ற கண்ணுக்கே தெரியாத மிகச்சிறிய உலகத்தையும் ஆராயும் அறிவியலாகும். நமது பயணத்தை மிக மிக நுணுக்கமான உலகத்திலிருந்தே தொடங்குவோம். அணுக்களுக்கு உள்ளே இருக்கும் துணை அணுக்கள் சப் அட்டாமிக், ஆட்டம் இருக்க ஆட்டமுக்கு உள்ளே இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகள், அந்த உலகத்துக்கு போனோன்னா அங்கே நம்ம அன்றாட பொது அறிவு விதிகள் எதுவுமே வேலை செய்யாது. சாதாரண எல்லா பொருள்களும் நம்ம இயங்குறதுக்கு தேவையான விதிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எனப்படும் குவாண்டம் இயக்கவியல் என்னும் உலகம். துவக்கத்தில் குவாண்டம் இயற்பியல் என்பது ஒரு தத்துவ புதிர் போலவே பார்க்கப்பட்டது. ஒரு துகள் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருக்க முடியும் என்று அது கூறியது. இரண்டு துகள்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவற்றுக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்க முடியும் என்றும், ஒரு துகளின் நிலை ஒரு பொருளின் நிலை மாறினால் மற்றொரு பொருளும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் அதோட நிலையும் உடனே மாறும் என்று அது கூறியது. இதைத்தான் ஐன்ஸ்டீன் தொலைவில் நடக்கும் பயமுறுத்தும் செயல் ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் என்று அழைத்தார். இயற்பியல் தொழில்நுட்ப ரீதியாக இதனை குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்று அழைக்கிறோம். இது குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீண்ட காலமாக இவை பல்கலைக்கழக விரிவுரை அரங்குகள் மட்டுமே விவாதிக்கப்படும் வெறும் கோட்பாடுகளாக மட்டுமே இருந்தன. ஆனால் இன்றைய இயற்பியல் ஒரு அசாதாரண

சாதாரணமான சாதனையை செய்துள்ளது. அதன் மிக பிரமாண்டமான வெளிப்பாடு தான் குவாண்டம் கணினிகள், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்பதை உருவாக்குவதற்கான முயற்சிகள். குவாண்டம் கம்ப்யூட்டர் எனப்படும் குவாண்டம் கணினியால் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய முடியும். இன்றைய சூப்பர் கம்ப்யூட்டர், இன்றைக்கி இருக்கிற கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் என சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர்களோட சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் தீர்க்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும் சிக்கலான கணக்குகளை கூட ஒரு குவாண்டம் கணினியால் சில நிமிடங்களில் தீர்த்துவிட முடியும். அதேபோல் உயிர்காக்கும் மருந்துகளை உருவாக்குவதற்கான புதிய மூலக்கூறுகளை வடிவமைப்பது, கார்பன் உமிழ்வை குறைக்க உலகளாவிய போக்குவரத்து முறைகளை சீரமைப்பது மற்றும் இயற்பியல் விதிகளின் அடிப்படையில் யாராலும் ஊடுருவ முடியாத தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளை உருவாக்குவது போன்றவற்றை குவாண்டம் கணினியால் செய்ய முடியும். துணை அணு உலகத்தின் சப்அட்டாமிக் வேர்ல்டு, அந்த உலகத்தின் விசித்திரமான விதிகள் இனி வெறும் கோட்பாடு மட்டுமல்ல, அது நாளைய தொழில்நுட்பத்தின் ஒரு வரைபடமாகும். குவாண்டம் இயற்பியல் நம் பொதுவறிவுக்கு அப்பாற்பட்ட உலகத்தை காட்டுமென்றால், நவீன வானியற்பியல் மாடர்ன் அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் நாம் பார்க்கும் இந்த விண்வெளியில் எவ்வளவு குறைவான பகுதியையே நாம் காண்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தால் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள், காஸ்மிக் தூசு மேகங்கள் போன்றவற்றை நாம் காண்கிறோம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலம் இதுதான் பிரபஞ்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய இயற்பியல் ஒரு எளிமையான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. நமது நவீன தொலைநோக்கிகளால் நாம் பார்க்கக்கூடிய அல்லது கண்டறியக்கூடிய அனைத்தும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் வெறும் 5% மட்டுமே. மீதமுள்ள 95% மிகப்பெரிய மர்மமாகவே உள்ளது. அது இரண்டு மர்மமான கூற்றுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று கரும்பொருள் டார்க் மேட்டர், மற்றொன்று இருண்ட ஆற்றல் டார்க் எனர்ஜி. ஸோ அந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, கரும்பொருள், இருண்ட ஆற்றல், இந்த இரண்டும் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. இதில் கரும்பொருள் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஈர்ப்பு சக்தி போல செயல்பட்டு விண்மீன் திரள்கள், கேலக்சி என்று சொல்லுவோம், விண்மீன் கூட்டங்கள், அவை சுழலும் போது சிதறிப்போகாமல் ஒன்றாக பிடித்து வைக்கிறது கரும்பொருள். அதுபோல் இருண்ட ஆற்றல் என்ற டார்க் எனர்ஜி என்பது இதுக்கு நேர்மாறாக செயல்படுகிறது. இது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை ஒவ்வொரு நாளும் வேகமாக விரிவடை செய்யும் ஒரு மர்மமான ஆற்றல். அவை எதனால் ஆனவை என்று நமக்கு முழுமையாக இன்னும் தெரியவில்லை. இருப்பினும் இந்த இருண்ட மர்மங்களுடன் நாம் போராடி கொண்டிருக்கும் போதே இயற்பியல் பிரபஞ்சத்தை கேட்பதற்கான ஒரு புதிய வழியை நமக்கு சமீபத்தில் அளித்துள்ளது. இரண்டு பிரம்மாண்டமான கருந்துலைகளின் மோதலால் ஏற்படும் விண்வெளி கட்டமைப்பில் ஏற்படும் சிற்றலைகளான ஈர்ப்பலைகள், கிராவிடேஷனல் வேவ்ஸ், அதை கண்டறிந்து இயற்பியல் ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இன்றைய வானியற்பியல் என்பது நட்சத்திரங்களை வரைபடமாக்குவது மட்டுமல்ல, அது விண்வெளியின் இதய துடிப்பையே கேட்பதாகும். இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை ஆராயும் அதே வேளையில் நானோ இயற்பியல் என்ற மிகச்சிறியவற்றின் அறிவியலும் இன்றைய இயற்பியலின் முக்கியமான பிரிவாகும். ஸோ நம் கண்களால் காண முடியாத அளவுக்கு இந்த சிறிய உலகின் பெயர் நானோ இயற்பியல். நானோ என்றால் ஒரு பில்லியனில் ஒரு பகுதி, 10⁻⁹ மீட்டர். ஒரு மீட்டரை 10⁻⁹ வகுத்தோன்னா என்ன கிடைக்குமோ, 10⁹ வகுத்தா என்ன கிடைக்குமோ அதுதான் ஒரு நானோ அளவு என்பது. ஒரு நானோ மீட்டர் என்பது ஒரு மீட்டரின் பில்லியனில் ஒரு பகுதி. சில அணுக்களை வரிசையாக வைத்தாலே அதற்கேற்ப ஒரு நானோ மீட்டர் அளவு வந்துடும். ஒரு அணுவோட சைஸ் வந்து 10⁻⁹ மீட்டர். ஸோ 10 அணுக்களை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நானோமீட்டர் அளவு வந்துடும். இதை புரிந்து கொள்ள, ஒரு நானோமீட்டர் என்பது ஒரு சிறிய கல்லாக இருந்தால் ஒரு மீட்டர் என்பது ஒரு பூமியின் அளவாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன கல் தான் நானோமீட்டர்னா ஒரு பூமியோட அளவு தான் ஒரு மீட்டர் சைஸு. ஸோ இவ்வளவு சிறிய உலகம் தான் நானோ உலகம். இவ்வளவு சிறியதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? காரணம், இந்த அளவில் பொருட்கள் மிகவும் முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் நடந்து கொள்கின்றன. ஸோ நானோ இயற்பியல் அன்றாட வாழ்க்கையை மாற்றி வருகிறது. மருத்துவத்தில் நானோ துகள்கள் மருந்துகளை நேரடியாக நோயுற்ற செல்களுக்கு கொண்டு செல்ல உதவுகின்றன. புற்றுநோய்க்கு செய்யும் வழக்கமான சிகிச்சை முழு உடலையும் பாதிக்கும். ஆனால் நானோ தொழில்நுட்பம் மருந்துகளை நோயுற்ற செல்களுக்கே கொண்டு சென்று ஆரோக்கியமான செல்களை பாதிக்காமல் காக்கிறது. இதனால் சிகிச்சை சிறப்பாகவும் பக்க விளைவுகள் குறைவாகவும் இருக்கும். அதேபோல் எலக்ட்ரானிக்ஸ் மின் அணுவியல் துறையில் நானோ இயற்பியல் காரணமாக நம் சாதனங்கள் சிறியதாகவும் வேகமாகவும் மாறுகின்றன. ஒரு காலத்தில் கணினிகள் முழு அறையை நிரப்பியன. ஒரு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு அறை பூரா நிரம்பி இருக்கிற அளவுக்கு பெரிய சைஸில் இருந்தது. இன்றோ நானோ தொழில்நுட்பத்தின் காரணமாக அந்த அளவிலான சக்தியை நம் கையடக்க தொலைபேசியில் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொலைபேசியை திறக்கும் போது வீடியோ பார்ப்பது, செய்தி அனுப்பது எல்லாம் நானோ இயற்பியலின் விளைவுதான். அதே போல் எனர்ஜி டிபார்ட்மெண்ட், ஆற்றல் துறையில் இன்று வந்து ஆற்றல் மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் அனைத்து விதமான ஆற்றல் மூலங்களும் கன்வென்ஷனல், வழக்கமான வழி வழியான ஆற்றல் மூலங்களும் இருக்கும், நான் கன்வென்ஷனல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களும் இருக்குது. இதுலேயும் ஆற்றல் துறையிலும் நானோ இயற்பியல் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணமாக சோலார் பேனல், சூரிய பலகைகள் எனப்படும் சோலார் பேனல் வீடுகளிலே மேலே நம்ம நிறுவி இருக்கிறோம். சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி அது மின்சாரத்தை தயாரித்து அதை நம்ம வீட்டுக்கும் இபிக்கும் கொடுக்குற மாதிரியான சூரிய பலகைகள் வீடுகளை பயன்படுத்துகிறோம். இந்த சூரிய பலகைகளில் நானோ பூச்சுக்களால் அதிக ஒளியை பிடித்து வைத்து அதிக மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். இது மாதிரி பேட்டரிகளில் நானோ பொருட்களால் அதிக சக்தியை சேமித்து வேகமாக சார்ஜும் செய்ய முடியும். எதிர்காலத்தில் நானோ தொழில்நுட்பம் காரணமாக மின்சார வாகனங்கள் ஒரு சில நிமிடங்களில் சார்ஜ் ஆகிற அளவுக்கு நானோ தொழில்நுட்பம் நமக்கு பயன் தரும்.
அதேபோல் சுற்றுச்சூழலில் அதில் நானோ இயற்பியல் காப்பாற்றுகிறது. நானோ வடிகட்டிகள் மூலம் மாசடைந்த நீரை சுத்தப்படுத்த முடியும். வாகனங்களில் நானோ ஃபில்டர் பயன்படுத்துவதால் புகை வெளியீடு குறைக்க முடியும்.

வேளாண்மையில் நானோ உரங்கள் பயிர்களுக்கு தேவையான அளவில் சேர்க்கப்படுகின்றன. ஒரு பயிருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நானோ உரங்கள் சேர்த்து பயிர்களுக்கு அந்த உரத்தினால் ஏற்பட்ட பயனை நம்மளால் தர முடியும். இந்த அறிவியலின் அழகான பகுதி என்னவென்றால், நானோ அளவில் குவாண்டம் இயற்பியல் ஆட்சி செய்கிறது. ஸோ நானோ சைஸுக்கு பார்ட்டிகல் ஆட்டம் சைஸ் போயிட்டோம்னா சாதாரண இயற்பியல் அங்கே பயன்படாது, குவாண்டம் இயற்பியல் தான் அங்கே ஆட்சி செய்கிறது. அங்கே நானோ துகள்கள் வந்து அலை போல, மின்காந்த அலைகள் போல அலையாக நடந்து கொள்கின்றன. எதிர்காலம் இன்னும் அதிசயமாக இருக்கும். நம்ம இரத்த நாளங்களில் நீந்தும் சிறிய ரோபோட்டுகள், உடல் திசுகளை சரி செய்யும் வெப்பத்துக்கு ஏற்ப நிரம்பாறும் சுவர்கள், தானாக சுத்தம் செய்யும் ஆடைகள், விண்வெளி பயணத்திற்கு மிக இலகுவான வலிமையான பொருட்கள், இவை அனைத்தும் நானோ இயற்பியலின் கனவுகள். ஆனால் இத்தகைய சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தோடு சவால்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. பாதுகாப்பு, நெறிமுறைகள், பொறுப்பான பயன்பாடு, இவை அனைத்தும் நானோ தொழில்நுட்பத்தில் அவசியமாகும். நானோ இயற்பியல் என்பது சிக்கலான ஆய்வக சமன்பாடுகள் பற்றியது மட்டுமல்ல, மாறாக நம் பயன்படுத்தும் அன்றாட பொருட்களை லேசானதாகவும் வலிமையானதாகவும் தெளிவானதாகவும் மற்றும் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் மாற்றுவதை பற்றியது. சாதாரண மனிதர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் தங்களுக்கு தெரியாமலே நானோ இயற்பியலோடு தொடர்புகளும் சில உதாரணங்களை பார்ப்போம். கரைபடியாத மற்றும் நீர்புகா ஆடைகள், ஸ்டெயின் ரிப்பல்லண்ட், கரைபடியாத ஆடைகள்.

முக்கியமாகும். நானோ இயற்பியல் என்பது சிக்கலான ஆய்வக சமன்பாடுகள் பற்றியது மட்டுமல்ல, மாறாக நம் பயன்படுத்தும் அன்றாட பொருட்களை லேசானதாகவும் வலிமையானதாகவும் தெளிவானதாகவும் மற்றும் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் மாற்றுவதை பற்றியது. சாதாரண மனிதர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் தங்களுக்கு தெரியாமலே நானோ இயற்பியலோடு தொடர்புகளும் சில உதாரணங்களை பார்ப்போம். கரைபடியாத மற்றும் நீர்புகா ஆடைகள், ஸ்டெயின் ரிப்பல்லண்ட், கரைபடியாத ஆடைகள். இந்த கரைபடையாத ஆடைகள் என குறிப்பிடப்படும் சட்டைகள் அல்லது பேண்ட்டுகளில் நானோ அளவிலான சிறிய இலைகள் நெய்யப்பட்டிருக்கும். இவை தாமரை இலையில் மேற்படைப்பை போல அதிக பரப்பு இழிவு செய்ய உருவாக்கக்கூடியவை. தாமரை இலையில தண்ணி ஓட்டாது இல்லையா, ஒரு சின்ன சின்ன துகள்களாக ஓடும். அது மாதிரி இந்த நானோ இலைகள் கொண்டு நெய்யப்பட்டிருக்கும் சட்டைகளில் பேண்ட்டுகளில் அது மேலே சிதறும் காப்பி இல்லை சாஸ் அல்ல தண்ணீர் இவை வந்து அந்த துணியால் உறிஞ்சப்படாமல் துளிகளாக உருண்டு விழுந்துவிடும். அதனால் ஆடை ஈரமாகாது. மலையில் நனைஞ்சா கூட நம்ம ஆடை ஈரமாகாமல் நம்மளால் மலையில் போயிட்டு வந்துட முடியும். அது மாதிரி துர்நாற்றம் இல்லாத விளையாட்டு ஆடைகள், நம்ம விளையாடுறோம் வேர்வையினால அதிக துர்நாற்றம் இருக்கும். இந்த விளையாட்டு ஆடைகளில் வெள்ளி நானோ தோள்கள், வெள்ளி சில்வர் சொல்கிறோம் இல்லையா, வெள்ளி நானோ தோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வெள்ளி அயனிகள் பாக்டீரியாக்களின் செல் சுவர்களை நானோ அளவில் தாக்கி துர்நாற்றத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிகளை தடுக்கின்றன. அப்போனா அந்த ஆடை வந்து பாக்டீரியா சேர்றதுனால தான் துர்நாற்றம் வருது. அது மாதிரி நம்ம வெயிலில் போனோன்னா வெயிலில் இருக்க அல்ட்ரா வயலட் நம்ம தாக்காமல் இருக்க சன்ஸ்கிரீன் வந்து பயன்படுத்துவோம். பழைய சன்ஸ்கிரீன்கள் வந்து அதை பூசினோம்னா முகத்தில் வெள்ளை பூச்சாக தெரியும், அந்த பூசி இருக்கோங்கிறது தெரியும். ஏனெனில் அதன் துகள்கள் அனைத்தும் அந்த கண்ணுக்கு புலனாகும் ஒளியே சிதறடிக்கும், அதனால் அது வெள்ளை பூச்சி மாதிரி முகத்தில் தெரியும். ஆனால் நவீன நானோ சன்ஸ்கிரீனில் இந்த துகள்கள் நானோமீட்டர் அளவுக்கு சிறியதாக்கப்படுகின்றன. இதனால் கட்புலனாகும் ஒளி நம்ம பார்க்குற வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது வந்து அதை ஊடுருவி போக முடியும். ஆனால் அல்ட்ரா வயலட் கதிர் அதுதான் ஸ்கின்ல அந்த டேனிங்லாம் ஏற்படுத்துறது, அது வந்து அந்த நானோ துகளில் ஊடுருவி போக முடியாதனால அந்த ஆபத்தான அல்ட்ரா வயலட் கதிர்களை இது உறிஞ்சி தடுக்கும் திறன் வச்சிருக்கிறனால இந்த சர்மத்தையும் அது பாதுகாக்குது. அதே மேல சர்மத்தில் அது பூசி இருக்கிறதும் தெரியாது, வெள்ளையா பூச்சி மாதிரி தெரியாது. ஸோ நானோ சன்ஸ்கிரீன் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி ஆன்டி ஏஜிங் கிரீம்ஸ், இந்த முகத்த ரிங்கிள்ஸ் சுருக்கங்கள் வர்றது, வயதான தோற்றை தரக்கூடிய தோல் சுருக்கங்களை தடுக்கிறதுக்கான ஆன்டி ஏஜிங் கிரீம்ஸ் இருக்கு. முதுமையை தடுக்கும் கிரீம்கள்னு சொல்லலாம், தோல் சுருக்கங்களை தடுக்கிற கிரீம்கள். இதில் லைபோசோம்கள் மற்றும் நானோ எமல்ஷன் போன்ற நானோ வடிவங்கள் விட்டமின் சி அல்லது ரெட்டினால் போன்ற நுண்குமிழிகள் அடைத்து வைத்து சருமத்தின் வெளிப்புற அடுக்கை ஊடுருவி சென்று வேலை செய்ய உதவுகின்றன. ரிங்கிள்ஸை தடுக்க முடியும், அதனால் நானோ கிரீமை அதில் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கண்ணாடிகள், கார் பெயிண்ட்டுகள். ஸோ கண்ணாடிகளில் மற்றும் கார் வெளிப்பூச்சிகளில் அலுமினியம் ஆக்சைடு போன்ற நானோ கலவைகளை சேர்த்து அந்த பூச்சி செய்யும் போது இவை மிக நுண்ணிய இடைவெளிகளை நிரப்பி மேற்பரப்பை தெளிவாக வைத்திருப்பதோடு கீறல்கள் விடாமலும் பாதுகாக்கின்றன. அதுபோல் செல்ஃப் கிளீனிங் ஜன்னல் கண்ணாடிகள், உயர்ந்த உயர்ந்த கட்டடங்களில் இருக்க ஜன்னல் கண்ணாடியெலாம் தினம்லாம் சுத்தப்படுத்த முடியாது. 30 மாடி 40 மாடி உயர்த்த வெளிப்புற ஜன்னல் கண்ணாடியை சுத்தப்படுத்துறது இதான் வருடத்துக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும். இதில் டைட்டானியம் டை ஆக்சைடு நானோ துகள்கள் கொண்டு தயாரிக்கப்படும் கண்ணாடிகள் சூரிய ஒளியை பயன்படுத்தி மேலே படுகிற அதுக்கு அது சிதைச்சிருது. பின்னர் மழை பெஞ்சா போதும், மழை நீர் இந்த புள்ளி அடையாளங்களை வைக்காமல் அழுக்களை சீராக கழுவி சென்று விடும். பொதுவாக மழை பெஞ்சிச்சுன்னா அது அந்த புள்ளி புள்ளியாக தூசி நிற்கும் இல்லையா, அது இல்லாமல் இந்த செல்ஃப் கிளீனிங் தானாக சுத்தமாகும் ஜன்னல் கண்ணாடிகள் இந்த நானோ தோள்களை பயன்படுத்தி அந்த அழுக்களை சிதைச்சு பின்னால் மழை நீர் படும் போது அந்த அடையாளங்களை பூரா விட்டு வைக்காமல் எடுத்துரும். அப்போ கண்ணாடி ஜன்னல் வந்து சுத்தமாக இருக்கும். அது மாதிரி தெளிவான டிவி திரைகள், QLED குவாண்டம் எல்இடி திரைகள். இப்போ வர டிவி எல்லாமே ரொம்ப படிச்சுன்னு உயர்ந்த தரத்தோடு காட்சியில் காட்டுறதுக்கு காரணம் QLED எனப்படும் குவாண்டம் டாட்ஸ் எனப்படும் குறை கடத்தி படியங்களை பயன்படுத்துகின்றன. செமிகண்டக்டிங் கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுது. இவற்றின் இயற்பியல் அளவை பொறுத்து அது வெளியிடும் வண்ணம் மாறுபடும். ஒரு புள்ளி நீல நிறத்தையும், ஒரு புள்ளி சிவப்பு நிறத்தையும், ஒரு புள்ளி பச்சை நிறத்தையும் உமிழும். இது மிக குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தி மிக துல்லியமான வண்ணங்களை வழங்குகின்றன. அப்போ டிவி பார்க்குறதுக்கே அவ்வளோ பளிச்சுன்னு தெளிவாக இருக்கும். அப்போ நம்ம பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன் அது ஒரு முக்கியமான பிரச்சனை, வேகமாக சூடாகும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்களில் நானோமீட்டர் அளவில் பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளனதான். இந்த நானோ தொழில்நுட்பம் ஃபோன் சூடாவதை தடுத்து பேட்டரி ஆயிலை அதிகப்படுத்தி செயலிகளை வேகமாக இயக்க உதவுகிறது. ஸோ நானோ இயற்பியல் அறிவியல் கற்பனை போல் தோன்றினாலும் அது ஏற்கனவே நம் வாழ்க்கையை மாற்றி வருகிறது, நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உங்கள் கையிலடக்க தொலைபேசியில் இருந்து மருத்துவமனை வரை நானோ இயற்பியல் எங்கும் உள்ளது. மிகச்சிறியவை கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நானோ இயற்பியல் நமக்கு நினைவூட்டுகிறது. எதிர்காலம் சிறியது, சிறியற்றை கொண்டு இயங்கப் போகிறது, ஆனால் சக்தி வாய்ந்தது. இன்றைய இயற்பியல் உண்மையில் எதை பரிபலிக்கிறது என்பதை சிந்திப்போம். தொழில்நுட்பங்கள், தொலைநோக்கிகள் மற்றும் குவாண்டம் சில்லுகள் ஆகியவற்றை காட்டிலும் இயற்பியல் என்பது மனித ஆர்வத்தின் ஒரு சான்றாகும். சாதாரண விண்மீன் திரளில் உள்ள சிறிய கிரகத்தில் அமைந்திருக்கும் மனித மனம், மிகப்பெரிய யூனிவர்ஸு பிரபஞ்சம், அதில் ஒரு மில்கிவே கேலக்சிங்கிற ஒரு விண்மீன் திரளில் சூரிய குடும்பத்தில் இருக்கிற 3வது கிரகம்தான் நம்ம மனிதன் வாழ்கிற இந்த பூமி. ஸோ இந்த கிரகத்தில் அமர்ந்திருக்கும் இந்த மனித மனம் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான கட்டமைப்பை அவிழ்க்கும் திறன் கொண்டது என்ற தைரியமான உறுதியான நம்பிக்கையை இயற்பியல் இன்று நாம் கண்டறியும் ஒவ்வொரு பதிலும் நாளைக்கான 10 புதிய கேள்விகளை எழுப்புகிறது.

0: நம்மிடம் எல்லா பதில்களும் இன்று இல்லை. இயற்பியல் புத்தகம் இன்னும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதன் அத்தியாயங்கள் ஏன் என்று கேட்கும் ஆர்வமும் உண்மையை தேடும் துணிச்சலும் கொண்ட எவருக்கும் திறந்தே இருக்கின்றன. எனவே அடுத்த முறை நீங்கள் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி பார்க்கும்போதோ, மின் விளக்கை போடும்போதோ, அல்லது இரவில் நட்சத்திரங்களை பார்க்கும்போதோ நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வெறும் பொருட்களை பார்க்கவில்லை, ஒரு அழகான கணித ரீதியான சமச்சீர் இசையை நீங்கள் காண்கிறீர்கள். அதைத்தான் இன்றைய இயற்பியலாளர்கள் மனிதகுலத்தின் நலனுக்காக புரிந்து கொள்ளவும் ரசிக்கவும் வழிநடத்தவும் கற்று வருகிறார்கள், கற்றும் தருகிறார்கள். உங்கள் தேடல் தொடரட்டும்.
1: அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் இதுவரை இக்கால இயற்பியல் உரை வழங்கினார் விருதுநகர் செந்திக்குமாரநாடார் கல்லூரியின் இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என். பிருத்திவிகுமாரன் அவர்கள்.

0: எங்க போனா? அமுதா, ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதுதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலாமா? இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: Games. Indian athlete Baranika Elangovan won the bronze medal in the women's pole vault at the Asian Games. Another Indian athlete, Manpreet Kaur, won the bronze medal in the women's shot put. In table tennis, Indian mixed doubles pair of Diya Chitale and Manush Shah settled for a bronze medal after losing to world champions in Chinese combination Wang Huihing and Sung Hingha 0-3. The India Met Department, IMD, has issued a red colour warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Uttar Pradesh and Uttarakhand tomorrow. According to IMD, heavy to very heavy rainfall is likely over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. The districts that are likely to receive heavy rainfall include Rampur, Pilibhit, Bareilly, Shahjahanpur and Bharaich. Meanwhile, districts of Madhya Pradesh which are expected to receive rainfall include Satna, Chhatarpur, Tikamgarh and Nivari. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says rural transformation and women's self-reliance mark India's progress, highlights importance of social service, social reform and positive change. Centre extends AFSPA in disturbed areas of Manipur, Nagaland and Arunachal Pradesh for another 6 months. External Affairs Minister S. Jaishankar calls for text-based negotiations to ensure meaningful UN reforms, criticizes those opposing change. And at Asian Games in Japan, India's overall medal tally reaches 23 with 2 gold, 9 silver and 12 bronze. Pair of Kamaljeet and Suruchi Singh clinch gold in mixed team 10-meter air pistol event. Long-distance runner Gulveer Singh wins silver in men's 10,000-meter race. Baranika Elangovan bags bronze in women's pole vault. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு வந்து 4வது முறையா வந்து பொறுப்பேற்றாங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு அதுக்கான திறமை இருக்கிறது அப்படின்றத வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில தான் இது இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். 350 மேற்பட்ட கூட்டங்கள் உயர்மட்ட அளவில் நடைபெற்றன இந்த பிரிக்ஸ் அமைப்புக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய இடத்துல நடந்தது. இந்த கூட்டங்கள்லாம் நடத்துகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்கட்டமைப்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார். உலக தலைவர்களை அழைத்து நம்ம ஒரு கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சி அடைய செய்திருக்கணும். அந்த வளர்ச்சியை வந்து நம்ம அடைஞ்சதுனால தான் இது மாதிரி விஷயங்கள் சாத்தியமாச்சு நீங்க நினைக்கிறீங்களா?
5: கண்டிப்பா. இந்த பாரத் மண்டபத்தில் அந்த பிரிக்ஸ் தலைவர்களுடைய அணிவகுப்பு எல்லாமே வந்து உள்ள வந்ததுல இருந்தும் சரி, கிளம்பி போனதுல இருந்தும் சரி, அந்த மரம் நட்டாங்க அத்தனை பேரும். அது ரொம்ப அழகா இருந்தது. பின் பக்கம் ஒரு இந்தியாவோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத் மண்டபம், முக்கியமா நடராஜர் சிலை. அகெயின், அது தமிழ்நாடு அப்படின்றது பெருமைப்படுத்தக்கூடிய வகையில என்னன்னா, அந்த நடராஜர் சிலை தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது, இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க வச்சாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய கலாச்சார ரீதியாகவும் சரி, வளர்ச்சியையும் சரி பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் இந்த மாநாடு மாத்திரம் இல்ல, G20 தான் முதல் முதல்ல இந்த பாரத் மண்டபத்தில் ஆரம்பிச்சது. நீங்க பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய அந்த உச்சி மாநாடுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை மற்றும் வந்து ஒரு இயக்கம் இருந்தது. ஸோ அதை தீர்க்கும் வகையில் தான் இந்த 2024 2026 இந்த உச்சி மாநாடுகள் நான் சொல்ல G20 SCO அப்புறமா இந்த பிரிக்ஸ், இது எல்லாமே இந்தியாவுடைய கரெக்டான ட்ரூ பொட்டன்ஷியல் அதை வந்து வெளிக்காட்டும் விதயமாக இருந்தது. இந்தியா வந்து இதுக்கு தயாரான தயார், இதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வந்து வளம் இருந்ததுதானா இருந்தது, ஆனால் அதற்கான நேரம் இப்போது அமைந்தது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் முன்னாடியே எடுத்திருக்கணும். ஆனால் இதுதான் காலம், இதை வந்து நாம சொல்லலை. விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது என்னன்னா, 2025 சீனாவில் அந்த உச்சி மாநாடு முடிஞ்சது, முடியும் போது இந்தியாவிடம் தலைமை பிரிக்ஸோடைய தலைமை வருது. அப்போ வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொன்னது, சரியான நபருக்கு சரியான நேரத்தில் இந்த தலைமை வழங்கியிருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இதுதான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி உலகத்து ஒழுங்கு மாறுகிறது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸோ இப்போ எல்லாருமே 2026 ஆரம்பம் போது இருந்த விஷயங்கள் எதுவுமே இப்போது இல்லை. பல்வேறு காலகட்டங்கள் காலங்களில் வந்த எல்லா மாற்றங்களோட இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக எதிர்பார்க்கப்படுகிறதுன்றது வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்த மாற்றங்கள். உலக அரசியலில் நான் சொல்கிறது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உலகம் எதிர்கொள்கிறது. இதை தாங்கும் வல்லமை சில நாடுகளுக்கு தான் உண்டு, சில நாடுகளுக்கு இல்லை. பல நாடுகள்

0: இல்லை, அதை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இந்தியா இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் சரியாக செய்து முடிக்கப்பட்டன. ஸோ இதுக்கு மேலே இதை ஒரு தடவை ரன் பண்ணி காமிச்சிட்டோம். இதுக்கு மேலே வரக்கூடிய எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் எந்த ஃபஸ்ட்டு டைம் ஒரு மீட்டிங்கை இந்த மாதிரி நடத்துறது தான் கஷ்டம். இதுக்கு மேலே அது வந்து ஃப்ளோ ஆகிடும். இதை வந்து பாரதத்துடைய பிரதமர் வந்து 2014 போது ஒரு நேர்காணலில் சொன்னார். இப்போ நீங்கள் வந்து ஒன் மேன் ஷோ ஆகிடுமா அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் பார்க்கறது ஒருத்தர் தான், ஆனால் பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. அவர் வந்து குஜராத்தோட முதல்வர். முதல்லலாம் நாங்கள் டெய்லி மீட்டிங் போடுவோம். நேரம் ஆக ஆக அது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மீட்டிங், அப்புறம் 15 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங், அதுக்கப்புறமா 3 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங், அப்புறம் எப்போ தேவைப்படுமோ மாத்திரம் மீட்டிங் போட்டுப்போம். மற்றதெல்லாம் அது அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும், அதாக்கா ரன் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து குஜராத் முதல்வராக இருக்கும் போது சாத்தியப்பட்டோம். ஆனால் பிரதமரானவருக்கு எப்படி அது முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த 2024-26 இந்த உச்சி மாநாடுகளில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதே மாதிரி காஷ்மீரில் மீட்டிங் நடத்துறது, அருணாச்சல் பிரதேஷில், நார்த் ஈஸ்டில் நடத்துறது, இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்காத விஷயங்களை சாதனையாக நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். கான்ட்ராஸ்டிங் கண்ட்ரிஸ், நான் சொன்ன ஈரானும் யூஏயும் ஒரே டேபிளில் உட்காந்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுன்றது பெரிய விஷயம். இப்போ உச்சி மாநாடு நடக்கும் போது இந்த உச்சி மாநாட்டை மட்டும் குறிவைத்து இந்தியா நடத்தவில்லை. இப்போ சில உலகத்தில் அமைதி நடக்கணும்னா சில பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும் அந்த அமைதி கொண்டு வரும். இந்த பிரிக்ஸோடைய டெல்லி பிரகடனத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை இது முடிவடையணும்னா சில பேர் உட்காந்து பேசினா சரியாயிடும். அதில் முக்கியமான நாடு ஈரான், அதில் இன்னொரு முக்கியமான நாடு யூஏஇ, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சைட் லைன்ஸ்ல நம்ம டேபிள் போட்டு உட்கார வச்சோம்ல, இதுவே ஒரு பெரிய விஷயம்.
1: இது வந்து குறிப்பா வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஒரு ஆழமான கருத்தை வந்து இந்த
0: இல்ல. அதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு திரும்ப சொன்னது என்னன்னா, நீண்ட நெடும் போர்னால் யாரும் வளர்ச்சியோ இல்ல எதுவோ எடுத்துக்க போறதில்ல, எல்லாருக்குமே வீழ்ச்சி தான் இருக்கும், அதனால போரை நிறுத்துங்கள் அவர்கிட்டயே சொல்றதுன்றது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் வேணும். அந்த நேர்மை பாரத பிரதமரிடம் இருக்கிறது. அதே மாதிரி பிரிக்ஸ் 2022 புட்டின் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, அதே மாதிரி சீன அதிபருக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜி கட்டானமே, நம்ம உள்நாட்டு விவகாரங்கள், உங்கள் நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்கள் நாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான ஒரு பொருளாதாரம், எந்த ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், இப்போ ரேர் எர்த் அரிய கனிம வளங்கள், ரேர் எர்த் மினரல்ஸ், அதோடைய சப்ளை செயின் சைனா கிட்ட இருக்குது. அதை வந்து அவங்க ஆயுதமயமாக்க பார்க்குறாங்க, வெப்பனைஸ், அதாவது இந்த சீப்பு எடுத்து வச்சா கல்யாணம் நின்ற மாதிரி இந்த அரிய கனிம வளங்கள்ல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், சில நாடுகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த நாடுகள் வளராது அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றத சைனாவை வைத்துக்கொண்டே அந்த டெல்லி பிரகடனத்தில் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், இராணுவ தளவாடங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் அந்த இதை கொண்டு வரீங்கன்னா இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் அது வேற. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஈவியிலிருந்து யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து, செயற்கை கோள்லேருந்து, நம்ம நாளைக்கு புல்லட் ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த காந்தங்கள், அரிய காந்தங்கள் தேவைப்படும். அதை நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது, அதை வந்து நீங்கள் வந்து வெப்பனைஸ் பண்ணுறதா, இந்த மாதிரி ஒரு நாடு பண்ணுறதுனால தான் உலகம் இந்த இடத்துல வந்து நிற்கிது. திரும்ப அதே பிரச்சனை, அதே தப்பை நீங்களும் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆக போகிறதுன்றது டெல்லி பிரகடனத்தில் சைனாவை வைத்து கொண்டு முடிவெடுக்கப்பட்ட அந்த விஷயம். இன்னொன்று, பயங்கரவாதத்திற்கு எதிரான சரியான நடவடிக்கை அது இன்னி வரைக்கும் தொடருது. சைனாவை வைத்துக்கொண்டே சொல்லப்பட்ட விஷயம், பயங்கரவாத நாடுகள் மட்டுமல்ல பயங்கரவாத நாடுகளுக்கு துணை நிற்கும் நாடுகளுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காங்க. சைனா இப்போ நம்மளோட பிரிக்ஸில் இருக்காங்க, இருந்தாலும் பால்காம் தாக்குதலை அனைத்து நாடுகளும் சேர்ந்து கண்டிக்க வைத்தது, அது பெரிய பெரிய ராஜதந்திர வெற்றி. மற்ற நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் இதற்கான முடிவு எட்டப்படணும் அப்படின்றத ஒரு பிரகடனத்தில் சேர்த்தது இந்தியாவோட வெற்றியை நான் பார்க்குறேன்.
1: அதாவது வலிமையான கருத்துக்களை ரொம்ப நேசமா நட்பு நாடுகள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நேசமா வந்து அந்த கருத்துக்களை வந்து முன்வைத்தது தான் வந்து பிரிக்ஸோட வெற்றி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். அதாவது ராஜாங்க ரீதியிலான பேச்சுகள் அப்படின்ற விஷயம், இருதரப்பு உறவு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு பொருளாதார ஒரு முன்வைப்பும் இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அங்க வந்து இனோவேஷன் அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து கண்காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்றது. அதை பார்க்கும் போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து, தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில நாடுகளை வந்து சந்தைக்காக ஈர்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தை முன்வைத்துதான் சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா, நம்மளுடைய பாரத பிரதமருடைய எல்லா முடிவுகள்லயுமே

0: அண்ட் தென் ஆதார் அண்ட் தென் மொபைல், இந்த மூணுமே இருக்கும் மோஸ்ட்லி ஆரம்பத்துலேருந்து இனி வரைக்கும் கூடிய இருக்க ஜாம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் சொன்ன பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த உலக ஒழுங்குக்கு, இப்போ டாலரை தூக்கிட்டோம், பிரிக்ஸ் கரன்சி வேண்டாம், அப்போ அடுத்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி. ஸோ உலகத்தின் முதன் முதலாக டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்த ஒரு நாடு அப்படின்னா இந்தியா தான். மிகப்பெரிய நாடு, பெரிய பொருளாதாரம், நான்காவது பெரிய பொருளாதாரம். சில நாடுகள் நீங்கள் அந்த மெட்ரிக்ஸ்லாம் சரியாக பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்றாவது போடியம் ஃபினிஷராக சீக்கிரத்தில் வந்துடும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய நாடு, பெரிய உலகத்தின் மக்கள் தொகை கொண்ட நாடு, 148 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை. இவங்களுக்கு ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது வரணும் அப்படின்னா அதுக்கு பொருளாதார ரீதியாக இவங்க எல்லாருமே உள்ளே கொண்டு வரணும், ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதுலேயும் இந்தியா மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர் தான் ஜாஸ்தி. இந்தியாவுடைய பாப்புலேஷன் எல்லாமே ஆர்கனைஸ்டு கிடையாது, இது எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஸோ இதோடைய முதல் விஷயம் எங்க நடந்தா ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், எல்லாருடைய பொருளாதார ரீதியாக எல்லாருமே உள்ளடக்கிய ஒரு விஷயம் யூபிஐ. அதுலேயும் நம்ம தான் வந்து உலகத்தின் முன்னோடி. இன்றும் பாரத பிரதமர் இந்த பிரிக்ஸ் சமிட்லேயே சொன்னது என்னன்னா 50% மேலாக உலகத்துடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை இந்தியா தான் செய்யுது. 146 நாடுகள் சேர்ந்து பண்ற விஷயத்தை விட நம்ம அதிகமாக பண்றோம். ஸோ அவ்வளோ பெரிய டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன்ல நம்ம தான் ஃபோர் ரன்னராக இருக்கும் அப்படின்னும் போது இதை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி பிஷ் பண்ணணும்னு அவருக்கு தான் தெரியும். அதாவது எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் இந்த யூபிஐ அப்படின்றதோட இன்னைக்கு அதுக்கு பல்வேறு கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்கு. ஆனால் இதுக்கான பதில் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு கிடையாது. இப்போ முதல்ல எடுத்தோம்னா நமக்கு தெரியாது. முதல் முதல்ல சில விஷயங்கள் நடக்கும் போது இந்தியாவில் அது மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதாவது டிமான்டேஷன் ஆகும், ஜிஎஸ்டி ஆகட்டும், அதே மாதிரி யூபிஐ ஆகட்டும், நம்ம பாராளுமன்றத்திலே சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. எப்படி இந்த இளநீ விற்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க, காய்கறி விற்கிறவங்க எப்படி அக்கௌண்ட் இருக்கான்னு எல்லாம் நடந்து முடிஞ்சுது. அன்னைக்கு பேசும்போது அது வந்து பெரிய பேசப்படும் பொருளாக, பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு பொருளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தினம் தினம் நாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சாதாரணமா போச்சு. என் பர்சல சுருக்கமா சொல்லணும்னா பைசா அப்படின்றது என்னைக்கு இருந்தது, என்னைக்கு யாரு வந்ததுன்னா உண்டு, அவ்வளவுதான். மற்றபடி மொபைல் தான். பல்வேறு விஷயங்களை இன்று நம்மளுடைய கைபேசி மாற்றி விட்டது. அலாரம் கிளாக்ல ஆரம்பிச்சு பணம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும்
1: அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் கட்டமைப்பு
0: வலுப்படுத்தி இருக்கும். அந்த வலுப்படுத்தப்பட்ட அந்த டிஜிட்டல் கட்டமைப்பை எப்படி உபயோக படுத்துவது, அதை பல்வேறு நாடுகளுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த, அதாவது எவ்வளவு சைலண்டா ஒரு புரட்சியை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு எல்லாருக்குமே யூபிஐ கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிச் பண்றாரு. ஸோ இப்போ டீடாலரைசேஷன் பண்றோம், சைனாவோட கரன்சி வேண்டாம், பைலேட்டரல் கரன்சி கொண்டு வரோம், ஆனால் அது எப்படி பண்ணுவோம் இது தெரியாது. ஸோ அப்போ மத்திய வங்கிகள், அதாவது சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்ட்ரல் பேங்க் பேஸ்டு டிஜிட்டல் கரன்சி கொண்டு வருவோம், ஆனால் யூபிஐ பேஸ் பண்ணி எல்லாருமே. இப்போ நம்ம ரஷ்யா போய் இறங்குறோம், விசா ஃப்ரீ கொண்டு வந்துடலாம், விசா ஃப்ரீ ஓகே. ஆனால் இப்போ அந்த ஊரில் நம்ம போய் எதாவது பண்ணோம்னா ரூபிள் மாற்றணும். அந்த மாதிரி மாற்றாம நம்மளோட யூபிஐயே அதே மாதிரி எல்லாத்துலையும் இன்டகிரேட் பண்ணி விட்டோம்னா, நான் இங்கேருந்து என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய செயலியை உபயோகப்படுத்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனை பண்ண முடியும். இந்த மாதிரி கொண்டு வரும்போது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 148 கோடி மக்களுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் இந்த பிரிக்ஸ் நாடுகள், அதாவது 10 நாடுகளுடைய மக்கள் எந்த நாடு வேணா போலாம், டாலரை சார்ந்து இல்லாத ஒரு பொருளாதாரத்தில் இந்த 2 நாடுகளுடைய நாணயத்தை வைத்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு, இந்த டெக்னாலஜி நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம்.
1: ஸோ இன்னைக்கு நிறைய நாடுகள் நம்ம யூபிஐ
0: கொண்டு வந்திருக்கோம். அதான் இப்ப எனக்கு கத்தார்ல, சிங்கப்பூர்ல இதெல்லாம் கூட இருக்கு, போர்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, போர்டெல்லாம் பார்க்க முடியும், சிங்கப்பூர்ல இந்த இடத்துல யூபிஐ வச்சு பே பண்ண முடியும்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை தான் இந்தியா வந்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற நாடு யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. முதல் பையன், ரெண்டாவது பையன் அப்படிலாம் கிடையாது, எல்லா பசங்களும் நம்ம பசங்க, அப்ப எல்லாருக்குமே ஒழுங்க கொடுக்கணும். ஸோ இதை வந்து முன்னிறுத்துவது அப்படின்றது, நாங்கள் வளர்ந்துட்டோம், உலகத்தோடைய 190 நாடுகள் செய்யக்கூடிய விஷயங்களால் அதிகமாக நாங்கள் செய்கிறோம், இதை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றது வந்து இந்தியாவுடைய முன்னெடுப்பு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய பெருந்தன்மையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது
2: அனைவருக்குமான வளர்ச்சி மற்றும் வளத்தை உறுதி செய்யும் விதமாக தான் இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. மேலும் இந்தியாவில் இது நடத்தப்பட்டது உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது, அதற்கு காரணம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தக்கூடிய வகையில் நம் நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் பெருமளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம் நாட்டின் கலை கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான கண்காட்சி அரங்குகளும் தொழில் வளர்ச்சி குறித்த அரங்குகளும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த மாநாடு குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார்.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
3: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும்

0: ஒரு இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

Dagger, take it,

ಫರ್ಮಾಯಿಸಿ ಚಕ್ರದ

ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம். ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம். ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம், ஸ்ரீ குரு தெய்வ பிரணாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்று நாம் நட்சத்திர கீதங்கள் பகுதியில் கேட்டு ரசிக்கவிருக்கும் நட்சத்திரம் கே.ஆர். விஜயா நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: வேலை பார்க்கிறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், வேலையை வைக்கணும், கதிரும் முத்துன வயல இருக்கு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நட்சத்திர கீதங்கள். இனி கேட்கலாம் நாளைய ஒளிபரப்பு பற்றிய தகவல்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய். காலை 5:45 சிக்னேச்சர் டியூன். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 4ஆம் தேதி, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. மங்கள இசை குரல் எண் 397. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் பட்டய படிப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மகாலட்சுமி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். காலை 7:00 சுழல் விளக்கு. 7:10 மதுரத்தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ சக்கர நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சக்கர நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல். 8:00 மதுரத்தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 9:00 அரங்கிசை ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின். வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரத்தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சங்கீத சாரல். காஞ்சிபுரம் கே முத்து அவர்களின் நாதஸ்வர இசை. செங்குன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தமிழ். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 பெருமைமிகு பாரதம் பிரதான் மந்திரி இலவச எரிவாயு இணைப்பு வழங்கல் திட்டம் உரை சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா அவர்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரத்தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 குறளமுதம் 397. 5:30 மதுரத்தென்றல். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள் வீரா திரைப்படத்தில் இருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மழைக்காலங்களில் சம்பா நெற்பயிர் ஏற்படும் நோய்கள் அதனை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து பயிர் நோயியல் துறை நிபுணர் முனைவர் எம் தேவநாதன் அவர்கள் உரை வழங்குகிறார். விதைப்பந்து தயாரித்தல் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி இணை பேராசிரியர் வி அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரத்தென்றல். 8:30 இசை மஞ்சரி வேங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் வாழ்வியல் வாழ்விற்கு அப்பால் ஒரு வாழ்வு பகுதி 1. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரத்தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் வித்வான் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களின் மிருதங்கம். வித்வான் சின்ன வேங்கட சுப்பையா அவர்கள் தமிழ். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை நீங்கள் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்களை கேட்டு அறிந்தீர்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யுங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.